நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக்க ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 13ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 MHz இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல்.
0: ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை

அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிதாய் இதமாய் இற இசையாய் துவங்கவும் இந்த இனிய காலை பொழுதை. ரெயின்போ பண்பலை 101.4 இனிய காலை வணக்கங்களுடன் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து நலம் தரும் விநாயகனே என தொடங்கும் பாடல் கிளைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வேழமுகத்து விநாயகனே என தொடங்கும் பாடல் கீழிணைந்திருக்கலாம்.

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஸ்ரீரங்கநாதா என தொடங்கும் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து குறை ஒன்றுமில்லை என தொடங்கும் பாடல் கிழிந்திருக்கலாம்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மகாலட்சுமி பாடல்கள் தொகுப்பிலிருந்து தேவி மகாலட்சுமி என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஐயப்ப சுவாமியே எனது பாடல் கிடைந்திருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிறித்துவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து நல்ல மெய்ப்பெண் என தொடங்கும் பாடல்கள் இணைந்திருக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக இஸ்லாமியர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அன்று பெருமானார் என தொடங்கும் பாடல் கிழிந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு

நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தித் துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி

0: பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் 9:00 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை 9:25 பதிலாக நண்பகல் 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பத்திரிகை செய்தி நம்மள பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குறோம், வாசனைக்கு பயன்படுத்துறோம், சமையல்ல எதுலெல்லாம் போட முடியுமோ அதுலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா எப்ப வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் லேசா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவுல சேர்க்கப்படுது, நாமளும் சாப்பிடுறோம், நல்லதுதான். ஆனா என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியம் என்ற களை செடியும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிகை செய்தி. இது எப்படி அதுல சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்ல. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற களை செடி சேரலாமா? அத விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விட கூடாதுன்னு அரசு சார்பா ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துருச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களை செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில கீரை எல்லாம் வாங்கும் போது பார்த்து கவனமா வாங்குங்க. என்ன

0: எதில் எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண்ணு மரத்துள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் வேப்பெண்ணெய கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது, அதுலெல்லாம் விலை மலிவா கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துடுறாங்களாம். கால்நடை தீவனங்கள்ல மரவள்ளி திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி ஒரு வியாபாரி கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா இல்ல தெரியாம சேர்ந்து வந்துடுச்சா, எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமா நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்துல, இப்போ பெய்யுதா? பருவமழையே சரியா பெய்ய மாட்டேங்குது. எப்பவாவது ஒரு மழை புயல் காரணமா அடி அடின்னு அடிச்சு பேஞ்சிடுது, அதனால நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்னோடு ஒன்னு இணைந்தது தான். எல்லோருக்கும் கடமை பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்தின் மேல அக்கறை காட்டணும். தேன்ல வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்க கொண்டு போக போறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனா நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்று போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூள்ல செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூள்ல மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மஞ்சள் தூள்ல காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரி 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ நாட் 1.5 இருக்கீங்க. வணக்கம் சென்னையில், குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. எஸ் வீக்கெண்ட் வந்தாச்சு, உங்கள் கலையும் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, அதாவது வந்து காலையிலேயே அந்த நாலேஜ் ஃபுல்லாக மோட்டிவேஷனோட பாசிட்டிவ் கோட்ஸோட எழுந்துப்போம் இல்லையா, அப்படியே இருந்தாலும் என்னதான் அந்த அரை தூக்கத்தில் இந்த பெட்ஷீட்லேருந்து வெளியே வரும்போது கூட கையில் ஃபோனோடு தான் இருப்போம். இந்த சோஷியல் மீடியா ஆன் ஆகாமல் நமக்கு நாளே வந்து போக மாட்டேங்குதுங்க. எஸ் எப்பயுமே சோஷியல் மீடியா

ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. நான் சரி ரிங்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் நான் போட ஸ்டேட்டஸ் கொஸ்டின் என்ன, எதை பற்றின கேள்வி அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, செஸ் கேம். ஸோ செஸ் கேம் பற்றின விளையாட்டு தான் இன்றைக்கி விளையாட்டில் ஒரு விளையாட்டு ஆரடே அச்சரிக்குடி. இந்த 2026 ஆண்டிற்கான இந்த செஸ் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க. இந்த ஃபிடே மூலிமா கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் நடத்துனாங்க. அதில் உமன் கேட்டகரியில், அதாவது மகளிர் பிரிவில் கோப்பையை வென்றவர் யார் அப்படின்றதா இன்றைக்கான கேள்வி. 2026 ஆண்டிற்கான சதுரங்க கேண்டிடேட்ஸ் தொடரின் மகளிர் பிரிவில் வென்றவர் யார் அப்படின்றத கேள்வி. கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போடப்படுற ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, சாதனா சர்கம் ஸ்ரீனிவாஸ் வைரமுத்து ஏ ஆர் ரஹ்மான் கோம்பால சூப்பரான பாடல் அலைப்பாய்தே மூலம் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே ஏழாம் சமதுடுமா.

எஸ் பேக் டு ஷோ ரெண்டும் சரி 7 மணி 8 நிமிஷம் ஆயிருக்கு ரெயின்போ 101.4ல வணக்கம் சேனல் தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு வணக்கம் சேனலில் என்ன ஒரு கேள்வி கேட்டுணும் அப்படின்னா செஸ் சம்மந்தப்பட்ட தான் கேள்வியை கேட்டதும். இந்த 2026 ஆண்டிற்கான மகளிர் பிரிவில் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடத்துகிறாங்களே அந்த சீரீஸோடைய வின்னர் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருந்துச்சு. எஸ் இந்த சதுரங்க போட்டி செஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய இந்தியர்கள் எல்லாருக்கும் நினைவு ஒரே ஒரு பேர் என்ன அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் மூலயமா தான் இந்த சதுரங்க போட்டி செஸ் அப்படின்றது வந்துன்னா இந்தியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஸ்போர்ட்டாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இந்த பிரெயினை மட்டுமே உட்காந்து நிறைய கசக்கி பிழிஞ்சு மட்டும்தாங்க எனக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறது கேட்குது, அது இருந்தால் தானப்பா உனக்குலாம் வரும் அப்படின்ட்டு. எஸ் அது போல் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே வந்தோம்னா அதில் நிறைய நாலேஜ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டிக்கலாக இருக்கும்பொழுது வந்தோம்னா அந்த ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி அகாடமிக்கலாகவும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. முன்னாடி வந்து நமக்கு ஒரே ஒரு பெயர் ஒரே ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி மட்டும் தான் தெரியும். பட் இப்போது இந்தியர்கள் அப்படின்னாவே செஸ் அந்த வேர்ல்டில் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனாக இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்னா இப்போ ஈஸியாகவே வந்து ஆக்சசபிளாக இருக்குது அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பார்க்குறதுக்கு. சோஷியல் மீடியா சரி, ஓடிடி பிளாட்ஃபார்ம் சரி, டிவிகள் சரி, லைவ் ஷோவாகவும் வருது இல்லையா. ஸோ அது வந்து நான் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. யார் அந்த நம்பர் 2026 ஆண்டிற்கான கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் செஸ் வினர் மகளிர் பிரிவில் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்திருக்கு உல்லாசம் மூவிலேருந்து உனிகிருஷ்ணன், ஹரிணி, பழனி பாரதி, கார்த்திக் ராஜா அவங்களுடைய காம்போ. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் சமதுமா.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: பேக் டு தி ஷோ. நேரம் சரி 7:15 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, காலையிலே அந்த நாலேஜ் ஃபுல்லான கொஸ்டின் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி தருதுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை காலங்காலத்தலை நான் உணர்கிறேன். இந்த செஸ் சதுரங்க விளையாட்டு போட்டி விட தான் கேள்வியை கேட்டிருந்தோம். 2026 ஆண்டுக்கான இந்த உமன்ஸ் கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வின்னர் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அதாவது நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா வெளிநாடுகளில், அதே போல் எப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து கிரிக்கெட் பார்த்து ரொம்ப பழகிருப்போம். அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கிராண்ட் மாஸ்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய ரேங்க், அந்த ரேட்டிங்னு சொல்லுவாங்க, ரேட்டிங் பாயிண்ட்ஸை பொறுத்து அவங்க எல்லாருமே பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த பங்கேற்கிறதன் மூலயமா அதில் வின் பண்ணுறவங்க எல்லாருமே, அதில் டாப் பிளேயர்ஸ் எல்லாரையுமே செலக்ட் பண்ணி இந்த கேண்டிடேட் டோர்னமெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க. இந்த கேண்டிடேட் டோர்னமெண்ட் வின் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த வருடத்திற்கான வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் விளையாடுறதுக்கான தகுதி பெறுவாங்க. எஸ், போன வருஷம் யார் அந்த வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாங்களோ அவங்க கூட ஆப்போசிட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய டோர்னமெண்ட் தான் இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த வருடத்திற்கான உமன்ஸ் கேட்டகரியில் அந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வின் பண்ண அந்த வீரர் அல்ல வீராங்கனை யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101

4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜோடி மூவிலேருந்து உனிமேனன், எஸ் ஜானகி, வைரமுத்து, ஏ ஆர் ரஹ்மான் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலம் அப்போமே சமதுளுமா.

101.4 இங்க எல்லாமே தூளு. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4ல் வணக்கம் சிலை தான் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் சிலை, இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டுனா, இந்த 2026 ஆண்டிற்கான கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட்டை வின் பண்ண அந்த உமன்ஸ் கேட்டகரி வின்னர் யார் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். எஸ், நம்மளுடைய இந்திய நாட்டுக்குரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி ப்ளஸ் வந்து பெரும் பேர் சேர்த்த நபர் யார் இந்த செஸ் சம்மந்தப்பட்டதுன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்க வந்துட்டுன்னா கிட்டத்தட்ட 5 times வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டுன்னா இந்த ஜென்சி எரா, அதே போல் ஆல்ஃபா பீட்டா கியாமான்ற மாதிரி டிஃப்ரெண்ட் எரா சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த செஸ் சதுரங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டின் பெயரையும் உயர்த்தக்கூடிய லெவலில் அவர் கூட்டிகிட்டு போனார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருடைய பேர் அதிகமாக வந்து காயின் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, மேக்னஸ் கார்ல்சன், நார்வேஜியன், அவர் நார்வேயோடைய சேர்ந்த விளையாட்டு பிளேயர் வந்து. ஸோ அவர் வந்து 5 times ஈக்குவலேட் பண்ணியிருக்காரு வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் அத்லீட்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட் தான் இந்த செஸ்ன்ற ஸ்போர்ட். ஸோ யார் அந்த நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, சென்னை ஃபார் மரின் போ 1.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு பெரியண்ணா மூவிலேருந்து ஹரிஹரன், சுஜாதா, வாசன், பரணி அவங்களுடைய காம்போவில் ஸ்டேட்யூ ஃபார்ம் ரெயின்போ 1.4 இங்கே எல்லாம் அப்போமே சமதுள்ளுமா.

0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன். உங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கணும் போல ஆசையா இருக்குன்னு. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருங்க சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில், ரெண்டு அங்கு அகலத்தில், சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது. அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும்

0: அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி விலை உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா? இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோம், சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேத்திக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

எஸ் பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 7:34 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம் சொன்னா கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தீங்கப்பா, இப்போதான்ப்பா டியூன் பண்ண என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா, 2026 ஆண்டிற்கான இந்த செஸ் டோர்னமெண்ட் நடத்துவாங்க இல்லையா, அதில் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டில் உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ண அந்த நபர் யார், அந்த வீராங்கனை யார் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் பேஷன் கீழே உங்களை பதிலாக கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு ஜீன்ஸ் மூவிலேருந்து, ஹரிஹரன் அனுராதா வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்போ மீசம் வந்துவிடுமா.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4ல வணக்கம் சார். கேட்டிருக்கீங்க, இன்றைக்கான கேள்விக்கான பதிலை வந்து டக் டக் டக் நம்மளுடைய நேயர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டியூன் பண்ண கேள்வியும் கேட்குறேன், டக்கு நானும் மெசேஜ் போட்டுறேன். அப்படின்றவங்களுக்கு 2026 ஆண்டிற்கான இந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட்டில் உமன் கேட்டகரியில் வின் பண்ண அந்த நபர் யார், அந்த வீரங்கணி யார் அப்படின்றதான் கேள்வியாக இருந்துச்சு. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம், மந்திரமூர்த்தி நாகர்கோயிலேருந்து சுகலை ரீஜா மனோகரன், மாலிதேவி அருணாச்சலம், ஹரிஹரன், தாமலேரி முத்தூர் சரவணன், சிவன் அருண், ஹேமலதா, அசோகன் வரதா திருவள்ளூர்லேருந்து, கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, வீரதுரை மணலியிலிருந்து, பெரியசைக்காடு ஜெயக்குமார், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், மதுரை சோ சண்முக சுந்தரம், பார்த்தசாரதி முனுசாமி, நந்து ஜெயா, திருத்தணிலிருந்து ராமச்சந்திரன், நரேஷ்குமார் வைஷு, எல்லாருமே காலை வணக்கங்களோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 mark 2 mark 5 mark 10 mark காலையில் எக்ஸாம் எழுதிட்டீங்களே, எவ்வளோ கரெக்ஷன் பண்ணுறது நான். எஸ், உங்களுக்கும் பதில் தெரிஞ்ச அப்படின்னா சென்னை ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.4

போன்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, மௌனம் பேசியதே மூவிலிருந்து சங்கர் மகாதேவன் காமகோடியான் யுவன் சங்கர் ராஜா உங்களுடைய காம்போல. ஸ்டேச்சு ரெயின்போ நாட் 1.4 இங்கே எல்லாமே செமதுமா.

0: FM விட்டுமாறி போயின் இங்க எல்லாம் இதுவும்
1: எஸ் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ நாட் 1.5 வணக்கம் சார், கேட்டிருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி என்ன, 2026 ஆண்டிற்கான அந்த செஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்ல வின் பண்ண அந்த வீராங்கனை யார், அந்த உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ண வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேள்வியை கேட்டிருந்தோம். கடந்த ஆண்டுகளில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டில் தான் ஜோங்கி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து வேர்ல்டு சாம்பியன்

கேள்வி என்ன, 2026 ஆம் ஆண்டிற்கான அந்த செஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டில் வின் பண்ண அந்த வீராங்கனை யார், அந்த உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ண வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். கடந்த ஆண்டுகளில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆம் ஆண்டில் தான் ஜோங்கி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜூ வென்ஜுன் அப்படின்றவங்கள சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த ஆண்டிற்கான வின்னர் யார், யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஆன்சர்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய பதில்கள் கமெண்ட்லாம் பதிவு பண்ணலாம். திருமூலஸ்தானத்தில் இருந்து வீரசுந்தரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரங்கராஜன் டிநகர்லேருந்து, சாமுனி குமணன்சாவிலிருந்து, நாகராஜ் கோவையிலிருந்து, மேலப்பேடு தயாளன், உஷாராணி திருமுடிவாக்கத்திலிருந்து, சபரி மனோஜ், ரமா டிநகர்லேருந்து, ஐயப்பன் விருதுநகர்லேருந்து, பண்ணைப்புறம் மணிகண்டன், அன்பு ராணி, பத்மா சவுந்தரராஜன், கமலா வரதன், கேசவன் காஞ்சிபுரத்திலிருந்து, சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, குணாலன் அண்ணாமலை, முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலையிலிருந்து எல்லாருமே காலை வணக்கங்களோட குட் மார்னிங் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங்.

எஸ் இந்த செஸ் டோர்னமெண்ட் சொன்னோன்னே இந்த நாலேஜ் அறிவு மூளை சம்மந்தப்பட்ட கேள்வி சும் மூளை சம்மந்தப்பட்ட விளையாட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதை விளையாடுறதை பார்த்தாவே நமக்கு மூளைலாம் குழம்புங்க. மூளை இல்லாதவங்களுக்கு எப்படா குழம்புனா, இல்லாதவங்களுக்கு கூட குழம்புற வைக்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு கடினமான ஒரு கேம். ஏன்னா அந்த அத்லெட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப ஈஸியான கேம் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு டேபிள்லையோ ரெண்டு சேரை போட்டு ஒரு ஷீட் மாதிரி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் நகர்த்தினா போதுன்ற மாதிரி இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய பலு, அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் எஃபர்ட்ன்றது ரொம்பவே அதிகம். எஸ் யார் அந்த வின்னர் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் போட்டுக்க ஸ்டேட்டஸ் விஷயம் கீழே பதில்களாக பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு ஜெயம் மூவிலிருந்து, விஜய் யேசுதாஸ் பழனி பாரதி ஆர் பி பட்நாயக் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுடுமா.

எஸ் பேக் டு த ஷோ நேரம் சரி 7:55 ஆயிட்டு இருக்கோம். ரெயின்போ நாட் 1.4 வணக்கம் சார், கேட்டிருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, இந்த 2026 இந்த உமன்ஸ் கேட்டகரியில் செஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட் வின் பண்ண அந்த அத்லீட் ஆர் அந்த வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருந்தோம். ஸோ எல்லா நேரங்களுமே சூப்பராக பதில் இருந்தீங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆஹோ ஓஹோ பாராட்டுக்கள் சொல்லிட்டு, யாருடா அந்த நம்பர், யாருடா அந்த வீராங்கனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைஷாலி ரமேஷ் பாபு அப்படின்றவங்க தான் அந்த நம்பர். எஸ் இந்த வருடத்திற்கான 2026 உமன்ஸ் செஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டை வின் பண்ண அந்த இந்திய வீராங்கனை வைஷாலி ரமேஷ் பாபு அப்படின்றதான். ஸோ வைஷாலி ரமேஷ் பாபுன்னு சொன்ன உடனே இன்னொரு பேரும் ஞாபகம் வந்திருக்கும், பிரக்ஞானந்தா அவர்கள் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அக்கா தம்பி. ஸோ செஸ் டோர்னமெண்ட் வேர்ல்டே வந்தேன்னா இவங்களுடைய கையில் தான் வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டோர்னமெண்ட்லேயுமே இவங்க நேம் வந்துடும், வினர்ஸ் லிஸ்ட்டில் இவங்களுடைய பேர் வந்துடும். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் விட நம்மளுடைய இந்தியர்கள், இந்திய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்திய அத்லீட்ஸ் வரிசையில் வந்து இவங்களும் வந்து டாப் பிளேயர்ஸ் இந்த செஸ் டொமைனில். எஸ் இன்னைக்கான கேள்வி, 2026 செஸ் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டில் உமன்ஸ் கேட்டகரியில் வின் பண்ண அந்த நபர் வைஷாலி ரமேஷ் பாபு அப்படின்றவங்க தான். ஸோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கோப்பையோடு வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வரணும். ஏன்னா லாஸ்ட் இயரில் மென்ஸ் கேட்டகரி, அது வந்து ஓப்பன் கேட்டகரினு சொல்லுவாங்க, குகேஷ் அவர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க, யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியனாக இருந்தாங்க ஓப்பன் கேட்டகரியில். ஸோ அதே போல் வைஷாலி ரமேஷ் பாபுவும் இந்த வருடத்திற்கான வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நம்மளுடைய நேரங்களும் எல்லாருமே மெசேஜ் பண்ணி எல்லாருமே ஆகா ஓகே பாடல்கள் சூப்பரான பாடல் வந்திருக்கு. 3 மூவிலிருந்து தனுஷ், ஸ்ருதி ஹாசன், அனிருத் ரவிச்சந்திர காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 இங்கே எல்லாமே சமதுளுமா.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் மக்களே, நேரம் சரியா 8 மணி 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஃபம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்க போகிறோம். எஸ், என்ன தான் வீக்கெண்ட் வந்தாலும் சாட்டர்டே மார்னிங் இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு வேலை அப்படின்றது இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கூல் காலேஜ் அப்படின்றது இருக்கும். என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத மனித வாழ்க்கைங்க. காலையில் எழுந்து கிளம்பி தானே ஆகணும், 8 மணிக்கு தான்ப்பா 8:30 பெல் அடிக்க போகுது அப்படின்னா கூட, அது ஆஃபீஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும், 8 மணிக்கு தான்ப்பா எனக்கு காலை விடியலே இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அதே விடியல் தாங்க. எஸ், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரஷ் ஆர் ரெயின்போவில் கேட்க போகிறேன். பெப்பி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வைபோட காலையில் எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக வேலைக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. ரஷ் ஆர் ரெயின்போவில் பெப்பி சாங்ஸ் எல்லாம் பயில பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரான பாடம் இருக்கு. படிக்காதவன் மூவிலேருந்து மணிஷ் சர்மா, உதித் நாராயணன், மாலதி, பா விஜய் அவங்களுடைய காம்போவில் ஸ்டேஜ் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளுமா.

0: 91.4 இங்க எல்லாமே தூளி.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாட்டு மணி 11 நிமிஷம் ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டுருக்கோம். இப்போ சாங்ஸ் கேட்டுருக்கீங்க சில அடுத்த பாடல் வேட்டைக்காரன் மூவிலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் சுஜித் சுரேசன் கபிலன் விஜய் ஆண்டனி காமெடி சூப்பர் நாடு பாடல் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லா பூமி செமதுளுமா.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விரு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

மிஸ் கம்பைலேஷனில் அடுத்த பாடல் எந்த படத்துனா அஞ்சாதே மூவிலேருந்து நவீன் மாதவ் கபிலன் சுந்தர் சி பாபு உங்களுடைய காம்போவில் சூப்பரான பாடல் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே ஏலமபூமி சமதுள்வான்.

பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 101.4ல ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. ரஷ் ஹா ரெயின்போல அடுத்த சாங் சென்னை 28ல இருந்து சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி அமரன், கங்கை அமரன், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய காம்போல

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ.

பேக் டு த ஷோ. நிரப்சரி 8 மணி 43 நிமிஷம் ஆயிரம் எஃப்எம் ரெயின்போ 101.4ல ரஷ் ஹார் என்பதாக கேட்டிருக்கீங்க. இப்போ பி சாங்ஸ் அந்த வரிசையில் அடுத்த சாங் மலைக்கோட்டை மூவிலேருந்து திப்பு, அனுராதா ஸ்ரீராம், கங்கை அமரன், மணி சர்மா அவங்களோட காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பூமி செம்மதுமா.

பேக் டு த ஷோ. ரஷ் ஹார் ரெயின்போல இப்போ போய் சாங்ஸ் கேட்டிருக்கோம். அந்த வகையில் அடுத்த சாங் அழகிய தமிழ்மன் மூவிலிருந்து பெனிதயால், அர்ச்சித், தர்ஷனா, பா விஜய் அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்போவுமே சமதுளும்.

Kim bu? சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ ஒன் ஆர் 1.4 ரஷ் ஹார் என்பதாக கேட்டிருக்கீங்க. சங்க்ல லாஸ்ட் சாங் அருள் மூவிலிருந்து ஹரிஹரன், மதுமிதா, வைரமுத்து, ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட காம்போ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ ஒன் ஆர் 1.4. இங்கே எல்லாம் அப்பமே சமதுளுமா.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: கொஞ்சம் சீக்கிரம் ரஷ் ஆர்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் கலகலப்பான பாட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கேட்டு ரசிக்க போறோம். நம்முடைய செவிகளுக்கு விருந்தா அமைக்கக்கூடிய பாடலாக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பாட்டா நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே வந்து டான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ சேஃபா ஜாலியா டான்ஸ் ஆடுங்க, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கோட் படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா, ஸ்னேபங்க வேலு இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல் இதோ.

கட்டுக்கிட கட்டுக்கிட கட்டுக்கிட கட்டுக்கிட கட்டுக்கிட. அனிருத் ரவிச்சந்திரனுடைய மியூசிக்ல ஆண்டனிதாசன், மானசி, துர்கா, அனிதா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாட்டை கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டா திருமலை படத்துக்காக பாடலாம் காத்திருக்கு. திப்பு அண்ட் கார்த்திக் பாடியிருக்காங்க வைரமுத்து வரிகளில். வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் இதோ.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

மலேசியா வாசுதேவன், யுகேந்திர வாசுதேவன், அனிருத், தீப்தி சுரேஷ் உங்கள் வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம் வேட்டையன் படத்துக்காக. அடுத்து வரக்கூடிய பாட்டு ஏவி ரமணன் சுசித்ரா பாடின பாட்டு, பாவிஜய் அறிகளில் மணி சர்மா மியூசிக்கில், போக்கிரி படத்தில் இருந்து இதோ.

உஷ்ணமான உதடு பார், ஒரு தெர்மோமீட்டர் வச்சு பார், அது சூடாகி தூளாகி போகும். சூப்பரான லைன்ஸ் அமைச்சிருப்பார் பாவிஜய் அவர்கள். 9:29 ஆயிருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ரேப்பில் அடுத்தா வரக்கூடிய பாட்டு வினயான் ரஜித் பாடின பாட்டு, விஜய் ஆண்டனி மியூசிக்கில், விஜய் ஆண்டனியுடைய வரிகளில் இதோ.

0: டேய் அத சொல்லிட்டேன்ல.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

Rainbow Rap. Rainbow Rap. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா சந்திரமுகி 2 படத்துக்காக விவேக் வரிகளில் எம் எம் கீரவாணியினுடைய சேமிப்பில் எஸ்பிபி சரண், ஹரிகா நாராயண் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாட்டு இதோ.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலா சுரா படத்துல இருந்து பாடல் இருக்காத்திருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல்.

0: நேரம் 10 மணி, கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங் மக்களை, நேரம் சரியாக 10:03 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.9 தான் இருக்கீங்க. குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. எஸ், கெட் செட் கோல வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடி ஆகணும் இல்லையா? ஸோ என்ன விளையாட்டு? கலை வந்தோடைய வார்த்தை விளையாடு தான், சொல் விளையாட்டு, சொல்லுலேயே விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்காக மூன்று குறிப்புகள், மூன்று க்ளூஸ் கொடுக்க போகிறேன். அந்த குறிப்புகள் மூலயமா ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள். 044-292-3838 0442986-0038-2952-0554 அப்படின்னு ரெண்டு நம்பருக்கு சூப்பரான பாடலும் இன் பிட்வீனில் கீழே நம்ம ஜாலியாக வைப் பண்ணலாம். நான் மகாநல்ல மூவிலேருந்து யுவன் சங்கர் ராஜா, தன்விஷா, யுகபாரதி அவங்களோட காம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளமா.

0: go!
1: பட் டு த ஷோ நேரம் சரியாக 10:09 ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ நாட் 1.4 கெட் செட் கோல. நம்ம இன்னைக்கு இந்த சொல் விளையாடு தான் விளையாடு சொல்லுங்க இல்லையா, மூன்று குறிப்புகள் கொடுப்பேன், அதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும். ஸோ நான் வந்த உடனே அந்த வார்த்தை விளையாடு தான் இருக்கும் இருக்கலையா. ஃபோன் எடுக்க பண்ணுங்கள் 0942 8003 8 2952 0952 8 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. டாடா வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
1: தமிழேந்திமா, எப்படி இருக்கீங்க? நீளம்
2: நீளம்னா கலரா?
1: இல்ல இல்ல
2: அண்ணன், நீளம்
1: லெந்த் லெந்த் நீளம் லா லா
2: கலர் தானா?
1: கலர் இல்ல, நீளம் லெந்த் லெந்த்
2: நீளமா கட்டுதல். நீளம் கட்டுதல், அடுத்து
1: இணைப்பு. இணைப்பு சரி, கண்டுபிடிக்க முடியல, அடுத்தனே இருக்கு.
2: பாலம்
1: பாலம் பாலம் இல்ல இல்ல இல்ல, அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா. நன்றி மேம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், நீங்கள் பத்தி பிவிஎஸ் கண்ணன்.
1: பிவிஎஸ் கண்ணன், குறிப்புகள் கேட்டிங்களா?
3: நீளம் கட்டுதல்
1: இணைப்பு
3: இணைப்பு பாலதா வரும்.
1: சரி ஓகே, உங்களுக்கு அந்த கேட்டகரி சொல்லிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
3: வீட்டில் இருக்க பொருள்,
1: வீட்டில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள்.
3: கொடி.
1: கொடியா? என்ன கொடி?
3: நம்ம துணிக்காய போடுற கொடி.
1: அதுக்கு பேர் கொடியா? அது பேர் என்ன, என்ன கொடிக்கு என்ன பயன்படுத்துவோம்?
3: கயிறு.
1: கயிறு, கயிறு தான் சரியான பதில். நன்றி நன்றி. எஸ், இப்போ கொடுக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாமே வந்தீங்கன்னா வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்றதான். மூன்று குறிப்புகள் கொடுப்பேன், மூன்று க்ளூஸ் கொடுப்பேன். ஸோ அந்த குறிப்புகளில் என்ன வார்த்தை அப்படின்றத கரெக்டான வார்த்தையாக சொல்லணும். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0942 8 003 8 2952 0952 8 2954 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரைங்க பேசுறீங்கம்மா?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க சார், ரொம்ப நிகழ்ச்சி மாதிரியே.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்க சார், முயற்சி பண்றேன்.
1: சரி, கல்
4: கல்
1: இடித்தல்
4: இடித்தல்
1: பாரம்பரியம்
4: பாரம்பரியம் கட்டட புதுப்பித்தலா?
1: இல்லை, நம்ம நான் இப்போ சொல்கிற எல்லா வார்த்தைகளும் எதை சார்ந்து இருக்கும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை உபயோகப்படுத்துகிற பொருட்கள், அதை சார்ந்து தான் இருக்கும்.
4: கல் இடிக்கிறது.
1: கல் இடிக்கிறது பாரம்பரியம்னு ஒரு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கேன்.
4: கோலம்மாவா?
1: கோலம்மாவும் எங்க இடிச்சு, நம்மளாம் என்னைக்கு இடிச்சிருக்கோம்?
4: நாங்களாம் அப்படிதான், ஒரு கல் வெள்ளை கல் வெங்கச்சங்கல்னு சொல்லுவோம், அதை பொறுக்கிட்டு வந்து இடிச்சு அதுல கோலமாவு தயார் பண்ணுவோம்.
1: அப்புறம் அரிசி மாவுலயும் பண்ணிருப்பீங்க இல்லையா?
4: ஆமா. அப்போ வந்து கல் உடைத்தல் சிமெண்டா?
1: இல்லையே, சிமெண்ட் எல்லாம் யாருமே வீட்டுல வச்சிருப்போம் சொல்லுங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி பாக்கலாம். கிட்ட வந்தீங்க, ஆனா தூரம் போயிட்டீங்க. சரி வெயிட் பண்ணி பாக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தம்பள்ளி ஜி போஜராஜன் பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
3: பரவாயில்லையா?
1: பரவாயில்ல, சரி ஓகே. நீங்க தான் உண்மையை சொல்றீங்க, பரவாயில்லன்ட்டு. சரி, அந்த எப்படி இருந்தாலும் நல்லா இருங்க. மூன்று குறிப்புகள் கொடுக்குறேன், அந்த மூன்று குறிப்புகளுக்கான வார்த்தை கண்டுபிடிக்கிறீங்களா?
3: சொல்லுங்க ஐயா.
1: கல் இடித்தல் பாரம்பரியம் என்ன வார்த்தையா இருக்கும்?
3: கொத்தனார் வேலையா இருக்கும்.
1: கொத்தனார் வேலையா? வீட்டில் உபயோகப்படுத்துற பொருட்கள் இல்லை இருக்கிற பொருட்கள் என்ன பொருளா இருக்கும்?
3: அம்மிக்கல்லு.
1: அம்மிக்கல்லு, வேற என்ன?
3: வேற
1: வேற என்ன, நீங்க தான் சொல்லணும்.
3: அம்மிக்கல் தான் ஞாபகம் வருது, வேற என்ன சொல்லுங்க
1: சார். கல் இடித்தல் பாரம்பரியம்.
3: இடித்தல்னாக்க அந்த நீட்டா இருக்கும், அந்த
1: நீட்டா தான் இருக்கும். என்ன நீட்டா?
3: குத்துவாங்களே, குச்சி குச்சி எடுப்பாங்களே, பேர் வரலையே.
1: சரிங்க சார், அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: கலா பேசுறேன்.
1: கலாமா, எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கு சார், நிகழ்ச்சியில கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கு.
1: நன்றிமா. நான் உங்களுக்கு அந்த மூன்று குறிப்புகள் கொடுத்தேன்
0: கேட்டீங்களா?
1: ம், கல்லு இடித்தல் பாரம்பரியம் என்ன வார்த்தை? ஏதாவது ஒரு நாள் சொல்லணும். உலக்கையா? இல்ல இல்ல. அதுதான் சரியான பதில், உரல் தான் சரியான பதில். நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: பார்த்திபன்.
1: பார்த்திபன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கேன் சார். ஓகே, கண்டுபிடிச்சாங்க பாரு சார், லைன் போட்டோம் கடைக்கு
1: வர. சரி சார், உங்களுக்கு
2: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க சார்.
1: கண்டிப்பா ஈஸியா கொடுத்துறேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள்
2: சொல்லுங்க.
1: மூங்கில்.
2: மூங்கில்.
1: சுத்தம்.
2: சுத்தம்.
1: புடைத்தல்.
2: புடைத்தல்.
1: ஆமா. முரமா? எப்ப வந்த உடனே பேர் சொன்ன உடனே டக்குன்னு ஆன்சர் சொல்லிடணும். முரமன்ட்டு. சரிமா, சரியான பதில், சரியான பதில். எஸ், இது போல நீங்களும் வந்து அந்த மூன்று குறிப்புகள் கேட்ட உடனே டக்குன்னு ஆன்சர் அடிக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0442-0033-8-2952-5255-4 அப்படின்னு ரெண்டு நம்பருக்கு சூப்பரான பாடல் வந்திருக்கு. எங்கேயும் காதல் மூவிலேருந்து கார்த்திக், பிரசாந்தினி, தாமரை, ஹாரிஸ், ஜெயராஜ் அவங்களோட காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலமா.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 10 மணி 21 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் எல்லாருக்கீங்க. உங்கள் நான் கதை தான் ஷோவில் இருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டக்குன்னு டயல் பண்ணாலே அந்த மூன்று குறிப்புகள் என்னன்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் கலை, நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதும். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பாக கொடுங்க ப்ரோ.
0: ஓகே, சேமிப்பு, சுமை, தண்ணீர்.
1: குடம்
0: குடம் அட்டாடா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பர், நன்றி, வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம் சார், யாரு இங்க பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துறவா?
2: சொல்லுங்க சார்.
0: சரி, குத்துதல், இடித்தல், மரம். குத்துதல், இடித்தல், மரம். ரொம்ப நேரம் யோசிக்கிற அளவுக்கு கஷ்டமா இருக்கா? சரி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். அது உலக்கை.
0: உலக்கை, அதுதான் ஆன்சரை எடுத்து வச்சுட்டு தான் கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்சருக்கு.
3: நீங்க கேட்டவனே கண்டுபிடிச்சிட்டேன் சார்.
0: சூப்பர் தான் கிடைக்கும். சூப்பர் சூப்பர், நன்றி, நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
4: சார். கார்த்திக் பேசுமா? மேம்
0: கார்த்திக்.
4: ஆமா,
0: எப்படி இருக்கீங்க? அரைத்தல், உருளை, சமையல்.
4: அரைத்தல்,
0: உருளை, சமையல்.
4: மிக்சியா?
0: அப்படின்னா
4: மிக்சி? மிக்சி
0: மிக்சி இல்லையே, அதுல எங்க உருளையா இருக்கு?
4: கிரைண்டரா?
0: கிரைண்டரா, சரி, கிரைண்டர் இல்ல, வேற அரைக்கிறதுக்கு சமையலுக்காக மெயினா பயன்படுத்துவாங்க. அதுல உருளையா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இவ்வளவு பெரிய க்ளூ கொடுக்கணுமா கார்த்திக்? நன்றி, நன்றி. எஸ், வீட்டுல பயன்படுத்திய இந்த முரம், இந்த அது போல் உலக்கை, அம்மி, இதெல்லாம் இல்லை, எல்லாமே கிரைண்டர் மிக்ஸின்னு சொல்லிட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றினதுனால இல்லை, அதனுடைய பேர் கூட மறந்து போயிடுது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய அந்த மூன்று குறிப்புகளுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிச்சி சரியான பதில் சொல்லணும்னா ஃபோனுக்கு டயல் பண்ணுங்கள். 0449-298-0038-2952-0554 அப்படி நம்ம இருக்குது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம், யாருங்க இதை பேசுறீங்க?
5: அண்ணாநகர்ல
0: இருந்து மாலிதேவி பேசுறேன்.
5: மாலிதேவி,
0: உங்களுக்கான மூன்று வாரம் குடுத்துருவா?

0: கொடுங்க.
1: ஓகே. சுமை, மூங்கில், சேமிப்பு. சுமை, மூங்கில், சேமிப்பு.
0: உண்டியல்ல
1: நீங்க காசு போடுறீங்க, அப்ப அந்த உண்டியல் எனக்கு கொடுத்துருங்க சரிங்களா? சரி, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா, யாரங்க இத பேசுறீங்க? வணக்கம் சார், யாரங்க இத பேசுறீங்க? கணபதி சார். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? தரை பெருக்குதல், தொடப்பம் தான் கரெக்ட் தான். ஏன் அவ்வளோ வெயிட் பண்ணி ஹெசிடேட் பண்றீங்க? தொடப்பம் கரெக்டான பதில். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? குயில் கோபிடா, இல்ல விசில் அடிக்கிறாங்களா? யார், எங்க பேசுறீங்க? பேச சொல்லுங்க.
2: குயில் கோபி.
1: குயில் கோபி, ஓ, அதுக்காக தான் குயில் கூவுனீங்களா?
2: சொல்றேன்.
1: சரி கோபி சார், உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா?
2: ஹலோ,
1: கேக்குதுங்களா? மூன்று குறிப்புகள் கொடுக்கறேன், அதுக்கான வார்த்தை கண்டுபிடிக்கணும், சரியா? ஹலோ,
2: புரிய மாட்டேங்குது.
1: புரிய மாட்டேங்குதுங்களா? திருப்பி ஒரு முறை டயல் பண்ணலாம், அவருடைய நெட்வொர்க்ல ஏதோ இஷ்யூ இருக்கு போல. வணக்கம் ரெயின்போ.
3: காலை வணக்கம் சார.
1: காலை வணக்கம் சார். காலை வணக்கம். ரங்கராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துறவா?
3: கொடுங்க கொடுங்க கொடுங்க.
1: ஒளி.
3: ஓகே.
1: எண்ணெய்.
3: ஓகே.
1: தீபம்.
3: விளக்கு.
1: விளக்கு. சூப்பர், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க இதை பேசுறீங்க?
4: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
1: சரஸ்வதி மா, எப்படி இருக்கீங்க?
4: ஃபைன், தேங்க் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கு நான் மூணு குறிப்புகள் கொடுத்துறவா?
4: கொடுங்க.
1: ஓகே. தீ. தீ தீ தீ.
4: அடுப்பு சொல்றேன்.
1: நெருப்பு. தீ.
4: ஓகே.
1: விளக்கு.
4: ஓகே.
1: பருத்தி.
4: பருத்தியா?
1: ஆமா, திரி. ஓகே, சூப்பர், சரியான பதில், நன்றி. எஸ், இது போல் வந்து மூன்று குறிப்புகள் கொடுத்த உடனே வார்த்தையை டக்குன்னு அடிச்சு ஆன்சர் சூப்பர் அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னா, காலையிலே கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் வாங்கினா ஃபோன் நம்பர் டயல் பண்ணுங்கள், 0444-0008-0958-0959-5544 அப்படின்னு ரெண்டு நம்பருக்கு கால் எடுத்து பேசுனீங்கன்னா, எஸ் ஐ எம் இயர் சிட்டிங். உங்கள் கூட சொல் விளையாட்டு விளையாடுறதுக்காக சூப்பரான பாடல் வந்துருக்கு சிங்கம் மூவிலேருந்து, ஷான், மேகா, விவேகா, தேவி ஸ்ரீ பிரசாத் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமபொம்மை செம்மதுமா.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 10:32 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கீங்க. சொல் விளையாட்டு, மூன்று குறிப்புகள் கொடுத்த உடனே சரியான பதில் டக் டக்கு டக்கு டக்கு எல்லா லிசனர்ஸும் அடிச்சிடறாங்க. அடுத்த நேயர் யார் அந்த நேயர்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் நண்பர் சார் ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே சார், உங்களுக்கு
1: சென்னை ரெயின்போட இணைந்தே இருக்க மகிழ்வா இருக்கும், நிகழ்ச்சியா இருக்கும், அதற்காக நன்றியும் கூட.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
1: கொஞ்சம் எளிமையா கொடுங்களேன், ஆன்சர் பண்ற மாதிரி.
0: ரொம்ப எளிமையா கொடுக்குறேன் சரிங்களா. பாத்திரம்,
1: சரிங்க சார்.
0: உலோகம், தண்ணீர்.
1: சாப்பாடு வடிக்கிற சட்டி, சாதம் வடிக்கிற சட்டின்னு சொல்லலாமா? பாத்திரம்,
0: அதான் இருங்க. பாத்திரம், உலோகம், தண்ணீர். நம்ம வீட்டுல அதிகமா உபயோகப்படுத்துற ஒரு பொருள் அது. என்ன பொருளா இருக்கும்?
1: பானை.
0: பானை, என்ன பானை?
1: பித்தளை.
0: சரி, ஓகே. இன்னொரு குறிப்பும் கொடுக்கறேன் உங்களுக்கு. குவளை.
1: குவளை, பித்த குடம். குடம்,
0: குடம் இல்லையே. நம்ம அதிகமா யூஸ் பண்ற, இல்ல நீங்க குட, அதாவது நீங்க பெரிய சைஸ்லயே பாக்குறீங்க. நம்ம சிறிய சைஸ்ல பார்த்தனா ஒரு வார்த்தை வரும்.
1: செம்பு, மோந்து உடிக்கிற அந்த பாத்திரம் செம்பு. குவளை, செம்பு,
0: செம்பு, செம்பு தான் கரெக்டான பதில்.
1: செம்பு, செம்புங்க சார். நன்றி சார், தேங்க்
0: யூ. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: பக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, எப்படி இருக்கீங்கமா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? என்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க போறாங்க? சரியா
2: சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாத்து.

0: சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, கடிச்சிருவீங்க. உட்கார்தல், வெளிப்புறம், அரட்டை.
1: திண்ணை.
0: சூப்பர், பார்த்தீங்களா, நீங்கள் டவுட்லேயே இருந்தீங்க, கரெக்டாக அடிச்சிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி. திண்ணை, எஸ் திண்ணை. ஸோ இப்போ வந்துன்னா வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இருக்கிற பொருட்களை பற்றி வார்த்தைகள் போயிட்டுருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பாட், ஒரு ஒரு இடம், அதாவது அந்தந்த லொக்கேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லொக்கேஷன், இல்லை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய லொக்கேஷன், ஸோ இதை சார்ந்த குறிப்புகள் இருக்க போது இதுக்கான பதில்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ, யார் எங்கே பேசுறீங்க?
2: வணக்கம், ராஜலட்சுமி வெச்சமாம்லன் சார்.
0: ராஜலட்சுமி,
2: ஆ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சரி, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
2: சொல்லுங்க.
0: திறந்த வெளி, நடுவில், பேரிடம்.
2: திறந்த வெளி, நடுவில்,
0: பேரிடம்.
2: லாஸ்ட் சொல்றது புரியல சார்.
0: பேரிடம், பெரிய இடம், பெரிய இடம்.
2: விளையாட்டு மைதானமா?
0: இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்றேன், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் அது.
2: வரவேற்பு வரை
0: இல்லையே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: விஜயநகர்ல சண்முகத்துல பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களை மாதிரி.
0: அடே, ஓகே, என்ன மாதிரியா இருக்கீங்களா? சரி ஓகே, உங்களுக்கான அந்த மூன்று குறிப்புகள், திறந்த வெளி, நடுவில், பேரிடம்.
3: பேரிடமா?
0: பெரிய இடம்.
3: பெரிய இடம்.
0: ஆமா,
3: பெரிய இடம்னா மொட்டை மாடி.
0: மொட்டை மாடி இல்லையே.
3: நம்ம பெரிய இடம்னா,
0: நான் திருப்பி அந்த மூன்று,
3: வீட்டுக்குள்ளதானே,
0: வீட்டுக்குள்ள வராண்டாவா?
3: சொல்லலாம், வராண்டா சொல்லலாம்.
0: நீங்க எனக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்றேன். எனக்கு திறந்த வெளி, நடுவில், பெரிய இடம்.
3: பெரிய இடம், நடுவில்.
0: இப்பெல்லாம்
3: வீட்டுக்குள்ளதான சார்?
0: ஆமா, வீட்டுக்குள்ளதான். அதாவது இப்ப இருக்கிற வீடுகள்ல எல்லாமே இருக்கிறது இல்ல, இப்ப ஊர் கிராமங்கள்ல பழைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடுவுல வரண்டான்னு சொல்லுவாங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்.
4: குறிப்புகள்
0: கொடுத்துருவா? நடை, நிழல், இணைப்பு.
4: நடை, நிழல், இணைப்பா?
0: ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பாட் இல்ல ஒரு லொகேஷன் நம்ம
4: வீட்டுக்குள்ள இருக்கு.
0: ஆமா, நடை, நிழல், இணைப்பு. வீட்டுக்குள்ள, வெளியே, சைடுல, நம்ம வீட்டை சுத்தி தான் இருக்கு ஒரு இடம். அது என்ன இடம்? அவ்வளவு கஷ்டமா கேள்வி.
4: நடைபாதை, அது வந்து வெளியே தான் இருக்கும்.
0: அவ்வளவு வெளியே போக வேண்டாம். சரி, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாமா?
4: நன்றி.
0: அடுத்த வார்த்தைக்கான மூன்று குறிப்புகள் என்ன அப்படின்னா, நடை, நிழல், இணைப்பு. அதாவது வீட்டுக்குள்ள இல்லை சைட்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்க பேசுறீங்க? எஸ், நீங்களும் கெட் செட் கோல சொல் விளையாட்டை என் கூட விளையாடணும் அப்படின்னா ஃபோனுக்கு டயல் பண்ணுங்கள் 0942-89-86-0038-29-52-0554 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார். சொல்லுங்கள் சார்.
0: ராஜசேகர் சார், சொல்லுங்கள் சார், என்ன சொல்லலாம் சார்? குட் மார்னிங். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
5: சொல்லுங்கள் சார்.
0: ஆ சரி, நடை, நிழல்,
5: ஓகே,
0: இணைப்பு.
5: இணைப்பு,
0: ம்,
5: நிழல் சார், நிழல்.
0: அதான் நிழல் தான் நானே சொல்லிட்டேனே. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், நடை,
5: நடை,
0: நிழல்,
5: நிழல்,
0: இணைப்பு.
5: இணைப்பு, இணைப்பு தான் சார்.
0: இணைப்பு தான் ஆன்சரா?
5: ஆமா.
0: இல்லையே, குறிப்பில் எப்படி ஆன்சர் இருக்கும்? அந்த குறிப்பை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம்.
5: அப்படியா?
0: அப்படியா,
5: சரி. அடுத்த நேர்
0: அடடே, தாழ்வாரம் தான் சார். சூப்பர், எப்படி, எங்க இருந்தீங்க? சரியான பதில். அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ன உடனே டக்குன்னு ஒரு வார்த்தை வந்துடுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஆங்கில வார்த்தை, இங்கிலீஷில் தான் நமக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கும். பால்கனி, அப்புறம் வெராண்டா, கிரைண்டர், மிக்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான அந்த

கரெக்டான தமிழ் வார்த்தை தான். இன்னும் அதுலேயும் வந்து தூய தமிழ் வார்த்தைகள்லாம் தேடணும், இன்னும் கரெக்டான வார்த்தைகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. பட் நம்ம வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகள் தான் எனக்கு தேவை மூன்று குறிப்புகளுக்கு. ஸோ நீங்களும் வந்து விளையாட்டில் கலந்துக்கணும், போனுங்க, டயல் பண்ணுங்கள் 0449268006003825545454 அப்படி நம்பருக்கு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. அயன் மூவிலேருந்து பெனிதயால், ஹரிச்சரன், சின்மயி, பா விஜய், ஹாரி ஜெயராஜ் காமோட ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் சமது விடுமா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: பட் டு த ஷோ நேரம் சரியாக 10:46 ஆயிருக்கும். ரெயின்போ 1.4 கெட் செட் கோ சோல் விளையாட்டு தான் விளையாடிருக்கும். ஸோ அந்த மூன்று குறிப்புகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பாட் அண்ட் லொக்கேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபோன் எடுக்க பண்ணுங்க 0449 289 0038 2952 5554 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்மா, யாரங்க பேசுறீங்க?
2: பத்மாவதிமா,
1: எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கமா. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா? சரி, ஓகே. கதவு, வரவேற்பு, நுழைதல். கதவு, வரவேற்பு, நுழைதல். நுழைகிறது, நுழைகிறது, நுழைதல்.
2: அந்த
1: இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் சார், நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். சரி, அந்த மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா?
3: ஒரு தடவை சொல்லுங்க.
1: கதவு, வரவேற்பு, நுழைதல்.
3: தலைவாசல்.
1: தலைவாசல், ஓகே, வாசல். கரெக்டான பதில் சார், நன்றி. எஸ், அடுத்த மூன்று குறிப்புகள். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
1: ஹலோ, யாரை இங்க பேசுறீங்க?
4: நான் நிலா, சென்னையிலேருந்து பேசுறேன்.
1: நிலா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் கலை, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
4: கொடுங்க கலை.
1: ஓகே. சந்திப்பு, மையம், உரையாடல்.
4: சந்திப்பு,
1: மையம், உரையாடல். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
4: ஹாலா?
1: ஹால் அப்படின்னா நான் தான் தமிழ் வார்த்தைன்னு கேட்டிருக்கேன் இல்லையா. சந்திப்பு, மையம், உரையாடல். ஹால்க்கு என்ன தமிழ் வார்த்தை சொல்லலாம்?
4: கூடமா?
1: சரியான பதில், சூப்பர் நிலா, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: மாதவரத்துல இருந்து
5: நித்யா. நித்யா,
1: நித்யாமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கமா. உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுக்கவா?
5: கொடுங்க.
1: பாதை, இணைப்பு,

0: வழி
1: வழி முக்கா
0: இல்லையே. வீட்டில் நம்ம ஊர்லலாம் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் பாதை இணைப்பு வழி.
1: இது ரோடா?
0: ரோடு இல்லையே.
1: ரோடு இல்லையா?
0: ஆ சொல்லுங்க.
1: தண்டவாளம்?
0: இல்லை இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். தண்டவாளம் எப்படி வீட்டில் இருக்கும்? சரிம்மா, வேற ஒரு தனியாக வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: கொல்லைப்புறம்மா?
0: இல்லையே, கொல்லைப்புறம் இல்லையே. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
2: கோவை நரசிவரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்க சார், நீங்க பேசுறீங்க.
0: அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
2: கொடுங்க.
0: பாதை இணைப்பு வழி.
2: பாதை இணைப்பு வழி.
0: ஆமா,
2: பாதை இணைப்பு வழி.

0: சூப்பரா இருக்க சார், நீங்க பேசுறீங்க
1: அருமையா இருக்கேன். உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
0: ஆ கொடுங்க.
1: பாதை, இணைப்பு, வழி.
0: பாதை, இணைப்பு, வழி.
1: ஆமா,
0: பாதை, இணைப்பு, வழி.
1: பாதை,
0: நெடுஞ்சாலை,
1: வழி. வீட்டுல இருக்கு, வீட்டுல எங்க நெடுஞ்சாலை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாம.
0: பாதை, வழி,
1: இணைப்பு.
0: பாதை, வழி, இணைப்பு, வாசல்.
1: அத வாசல் அது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு குறிப்பும் கொடுக்குறேன். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போறதுக்கு வழி பாதை இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? வீட்டுல,
0: வீட்டுல கதவு வழியா போவோம்னு சொல்லுவோம்.
1: சரி, நம்ம வந்து உள்ள சமையலறை உள்ள இருக்கோம், வாசல் இந்த பக்கம் இருக்கும், ஒரு ஒரு ஒரு பாதை இருக்கும்ல, அந்த பாதை, இணைப்பு பாதை, அது பேர் என்ன சொல்லுவோம்?
0: பாதை இணைப்புக்கு ஹால், ஹால் சொல்லுவோம்.
1: அதான் கூட முடிஞ்சிருச்சிங்களே. சரி, இவ்வளோ பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன், அடுத்த நேரம் கண்டுபிடிக்காங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நீங்க இருக்கீங்க சார்?
1: அருமையா இருக்கேன். உங்களுக்கான அந்த மூன்று குறிப்புகள் கேட்டீங்களா?
2: சொல்லுங்க சார, சொல்லுங்க சார். நான் லைன் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன்.
1: பாதை, இணைப்பு,
2: பாதை,
1: இணைப்பு, வழி.
2: பாதை, இணைப்பு, வழி.
1: ஆமா, ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறதுக்கான வழி என்னன்னு சொல்லுவாங்க?
2: பயணம் சொல்லுவாங்க சார.
1: பயணம், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம் கேட்டேன் நான், ஒரு லொகேஷன், ஒரு ஸ்பாட்.
2: வீட்டுல இருக்கிற,
1: வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன், ஒரு ஸ்பாட்.
2: அறைதானே சார், அறையா ரூம்?
1: அறை இல்ல, ஒரு அறையில இருந்து இன்னொரு அறை போறதுக்கு இப்படி நடந்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல?
2: ஆமா சார்.
1: அது பேர் என்னன்னு
2: சொல்லுவாங்க?
1: நானே பதில் சொல்லிட்டேன். சூப்பரான பாடல் இருந்திருக்கு. பச்சை கிளை முத்துச்சரம் படத்துல இருந்து கிரிஷ், கார்த்திக், நரேஷ், ஐயர், தாமரை, ஹாரிஸ், ஜெயராஜனோட காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமை பொம்மை சமதுமா.

0: பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ நாட் 1.5 தான் டியூன் பண்ணிருக்கீங்க. 10:56 ஆயிட்டு இருக்கு. கேட் செட் கோல அடுத்த வார்த்தை, அந்த மூன்று க்ளூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தான் இல்லையா. ஸோ வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: அதுக்கு நடைபாதை தான்.
0: ஆஹா, நடைபாதை தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பின்புறம்
0: தோட்டம் திறந்த வெளி
2: வாசல்
0: பின்புறம் தோட்டம் திறந்த வெளி
2: என்ன
0: வார்த்தையா இருக்கும்? மரங்கள், செடிகள், கொடிகள்,
2: பூங்கா.
0: பூங்காவா? வீட்டுக்கு வெளியே பூங்கா வச்சிருப்பீங்களா? சார் வச்சிருப்பாங்க கார்டன் சில பேர், ஆனா நான் வச்சது இல்ல. என்ன வார்த்தை தெரியுங்களா? சரி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வாழ்க வாழ்க. மணிப்பாக்கம் கோபாலன்.
0: கோபாலன் சார், எப்படி இருக்கீங்க?
3: சிக்கமா இருக்கேன். நீ என்ன செய்யல?
0: நல்லா இருக்கேன். சோ அந்த மூன்று குறிப்புகள் கொடுக்கற வார்த்தை
3: குறிப்பு சொல்லுங்க.
0: பின்புறம் தோட்டம் திறந்த வெளி
3: கொள்ளை.
0: கொள்ளை, கரெக்ட். சூப்பர் சார், நன்றி. எஸ், கரெக்டாக வந்து ஒரு நேர் விட்டாங்க, அடுத்த நேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மூன்று குறிப்புகளில். இன்றைக்கி கெட் செட் கோல மூன்று குறிப்புகள் கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், உபயோகப்படுத்துகிற பொருட்கள், இல்லை இருக்கக்கூடிய ஸ்பாட் லொக்கேஷன்ஸாக கண்டுபிடிக்க சொல்லணும். எல்லாருமே சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. எல்லாருக்குமே ஆஹா ஓஹோ பாராட்டுகள். இதுவும் ஒரு நாள் மேற்கும், இதுதான் அந்த ஒரு நாள் மேற்கும், ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.

புறப்பட்டு சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக செஷல்ஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 11:03 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சி. திரைக்காணம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க வரும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா ரெட் படத்திலிருந்து பாடல் இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அனுப்பணும்

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4. அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புதும் காலை
1: மதிய நேரத்திலும்
2: புத்தி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கண்ணம்மா கண்ணம்மா.
3: என்னங்க
2: குழந்தை என்ன பண்றான்?
3: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
2: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
3: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
2: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
3: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
2: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: திரையகானம் நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அமைஞ்சிருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஸ்டம்ப்டு சீசன், டெல்லி அஞ்சல்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ₹3,00,000 வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் 7% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் 1.5% வட்டி மானியம் மற்றும் 3% சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை பெறுவதால் பயனுள்ள வட்டி விகிதம் ஆண்டுக்கு 4% குறைகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இலக்கு வட்டி விகிதத்தை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளம் போன்றவற்றிற்கு ₹3,00,000 வரையிலான குறுகிய கால கடன்கள் ஆண்டுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் கிடைக்கின்றன. சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்கத்தொகை தங்களது கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% வட்டி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனால் பயனுள்ள வட்டி விகிதம் 4% மாறுகிறது. கடன் வரம்பு மற்றும் மானியம் 3,00,000 வரையிலான கடன்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. பிணையமில்லா கடனை பொறுத்தவரை பிணையமில்லா விவசாய கடன்களுக்கான வரம்பு ஒரு கடனாளிக்கு ₹2,00,000 ஆகும். கால அளவு, இந்த திட்டம் 1 வருடம் வரையிலான குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், மண்டல கிராமிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்படும் கிசான் கடன் அட்டைகள், அதாவது KCC மூலம் பெறலாம். பேரிடர் நிவாரணத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் விவசாயிகள் 1 ஆண்டு வரை வட்டி நிவாரணம் பெறலாம். இது 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். பயன்களும் நோக்கமும் விவசாயிகளுக்கு குறிப்பாக நடைமுறை மூலதனத்திற்காக கட்டுப்படியான கடன் கிடைப்பதை உறுதி செய்து அதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது விவசாயத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது.
0: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

ஷோ மக்களே, நேரம் 12:04 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு இது என்ன நிகழ்ச்சி என்று உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. எஸ், இது நம்மளுடைய இளைஞர் உலகம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது நான் உங்க அன்பு தோழி பவானி. இன்றைக்கு இளைஞர் உலகத்துல என்ன டாபிக் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, சரி நம்ம இளைஞர்கள் இல்லையா, நம்ம வந்து நிறைய முன்னேற்றங்களை வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பல டெக்னாலஜியை நோக்கி போயிட்டோம் இருக்கோம். நம்ம இருந்த நிலையில இருந்து ரொம்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து நிறைய முன்னேற்றங்கள் முன்னோக்கியே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த முன்னேற்ற பாதைக்கு நம்மளை வழிவகுக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு முன்னோக்கி செல்ற இந்த பாதைக்கு பெரும் பங்கு வகிக்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி தான் பேசலாம். எடே ஓகே, கேள்வி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் நீங்கள் எல்லாருமே வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து அந்த வைபோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ் நிகழ்ச்சியினுடைய முதல் படலாக நமக்காக வர இருக்கிறது என்ன சாங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டக்கர் திரைப்படத்தில் இருந்தால் சூப்பரான ஒரு சாங் வந்துட்டுருக்கு. நிரா என்ற பாடல் தான் வரப்போகுது. சித் ஸ்ரீராம் மற்றும் கௌ

வாசுதேவ் அவங்க குரல்ல, மால்வி சுந்தரேசன் அவங்க குரலையும், கார்த்திக் வரிகள்ல, நிவாஸ் கே பிரசன் அவருடைய இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்தர்கள் 101.4 எல்லாமே சம்மதோலு.

0: 12:11 ஆயிட்டு இருக்கு. எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை சொல்றதுக்காக நம்மளுடைய இளைஞர் படை அப்படியே காத்துட்டு இருக்காங்க. யார் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: வணக்கம் மேம், ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கும் சார். ஓகே, நீங்க வந்து என்ன இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வகிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: இளைஞர்களுடைய பங்குக்கு நான் பெரும் பங்கு அப்படின்னா மேம், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் திங்க் பண்ணாங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கேன் மேம்.
0: ஓகே, அதாவது நீங்க இருந்திருக்கீங்க. கேள்வி என்னன்னா, இந்த முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கா இருக்கிறது இப்ப வந்து ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய போனா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது போல என்ன வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறேன்.
1: இளைஞர்களுக்கு யாரு சப்போர்ட்டிவா அவங்க முன்னேற்றத்துக்கு இருக்காங்க, கரெக்ட் தானே?
0: அது போல எதுவா இருக்கும், டிவைஸா கூட இருக்கலாம்.
1: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமா அவங்க என்னைக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரத்யேகமாக புதிய புதிய ஆப்ஸ் எல்லாம் உருவாக்கி அதன் மூலியமாக சந்தைப்படுத்தி இது மாதிரி இருக்குன்னு சொல்லி சில கம்பெனிஸ் அந்த ஆப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சு அவங்களும் அவங்களுக்குரிய அந்த யூனிக் ஐடென்டிட்டி அப்படிங்கறத வாங்கிக்கிட்டாங்க. பயன்படுத்தி அவங்க சில பேர் ஸ்லாகிச்சது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் சிலருக்கு வந்து தங்களுடைய பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு கைத்தொழில் மாதிரி எல்லாம் சில பேர் செஞ்சாங்க, அவங்களுக்கும் வாழ்க்கையில அந்த ஒரு ஏற்றம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கும். சோ இது இதுக்கு வந்து முக்கியமா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர் சார், ரொம்பவே அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம், பை மேம்.
0: தேங்க்யூ. ஆஹா, சூப்பர், ரொம்பவே அழகான கருத்துக்களை சொன்னாங்க. அடுத்த கோளர் எங்க இருந்து பேசுறோம் பாத்திரம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: முங்கம்பாக்கம் டேக் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூதமல்லி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: எங்கம்மா உடம்பு ரொம்ப வெயில்ல மாட்டின் அவஸ்தப்படுது.
0: விடுங்க, அது எல்லாமே சரியாயிடும், இதுக்கப்புறம் மழை காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், வந்துடும். நீங்க சொல்லுங்க, இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்ன விஷயம் நீங்க பார்த்ததுல?
2: இப்போ பெற்றவங்க எல்லாம் மாறிட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறாங்க எல்லா வகையிலும்.
0: ஓகே, பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: காலம் மாறி போச்சு, அதனால அவங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு அவங்களுக்கு உதவி செய்யறாங்க.
0: வாவ் சூப்பர், இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க நம்மளுடைய பசங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஆமா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப அப்படியே அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்லம்மா, தோத்துட்டியா பரவாயில்ல அப்படின்ட்டு தட்டி கொடுக்கும் செய்யறாங்க. நம்ம ஏதாவது முன்னேறி போகும்பொழுது ஏதாவது தேவைப்படும் பொழுதும் அவங்க வந்து என்ன வேணா நீ பண்ணுடா தங்கம், நான் பாத்துக்கிறேன், பின்னாடி நான் இருக்கேன், எந்த செலவாகுதுல நீ பாக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் அதுக்காக மெனக்கெட அவங்க ரெடியா இருக்காங்க. சோ எஸ், நெக்ஸ்ட் காலர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்திரம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
3: அதனால வந்து அது வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நோக்கி அது போயிடும் இல்லைங்களா. அதனால வந்து பெற்றவங்க மட்டும்தான் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியும்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகான உங்க கருத்து சொல்லிருக்கீங்க.
3: நிச்சயமா பெற்றவங்க தான் சப்போர்ட்டிவா இருக்க முடியும். அவங்கதான் வந்து ஒருவேளை அவங்க தப்பான வழியில போக நினைச்சா கூட அவங்க அதை மாத்தறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க
0: இல்லைங்களா. ஆமா சூப்பர்மா, சூப்பர்,
3: அதுதான்.
0: நன்றிமா, வாழ்த்துக்கள், ரொம்ப அழகான கருத்து சொன்னீங்க, நன்றி. ஆஹா சூப்பர், நிறைய பேர் சொல்றாங்க.

0: பேரண்ட்ஸ் தான் உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து நிறைய குழந்தைகள்லாம் இருந்ததுனால பிள்ளைகள் வந்து நிறைய நேரத்தில் வந்து அவங்க என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க சொல்லி எல்லாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு தம் பிள்ளை வயிற்றில் இருக்கும்பொழுதே நிறைய கிக் பண்ணுறானா ஓகே இவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய வந்து நம்ம இப்போ வந்துட்டு இருக்கிறதான தாய்மார்கள் நம்மளுடைய தாய்மார்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நல்லா வளர்க்கணும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்ன வேணாலும் செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அதுக்காக செய்கிறாங்க. ஸோ எஸ் அடுத்த காலர் அவங்களுடைய மன கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. யார் எங்கிருந்து பார்த்தல ஹலோ வணக்கம் யார் எங்கிருந்து
1: கலா
0: மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சப்போர்ட்டிவா இருக்கிறது இளைஞர்களுக்கு எதுன்னு சொல்றீங்க?
1: எங்க அம்மா தான் தம்பிக்கு ஃபுல் சப்போர்ட் மேடம்.
0: ஓகே எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் தான்யா சூப்பர்.
1: அவன் சொல்லுவாங்க பேபி நல்லா படிச்சு நீ வாட யாரு பசங்க பேசி வாடு வானான்னு சொல்ல
0: வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேசுறாங்க யார் எங்க இருந்து?
2: வணக்கம் ராஜலட்சுமி.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்குமா. சொல்லுங்க நம்மளுடைய இளைஞர்களுக்கு எது முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க
2: நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் தான். அடுத்தது சுற்றுப்புறத்துல சுற்றுப்புற சூழல்களும் வாழ்க்கைக்கு அதான் இளைஞர்களின் முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்குது.
0: ஓகே சூப்பர். எப்படி சுற்றுச்சூழல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்ன சில சில காரியங்கள் சும்மா சொல்லுங்களேன் பாக்கலாம்.
2: சில காரியங்கள்னா இப்ப ஒண்ணு பார்த்து ஒரு இன்சிடென்ட பார்த்து கூட அதை நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது நம்ம நல்ல வழியில போகணும்.
0: ஓகே
2: அது அதுக்கு இவ்வளவு அதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கூட அவங்களா அதை டைவர்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைகள் நிறைய நடக்குது இல்ல? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த மிருகங்கள்கிட்ட ஒரு அன்பு காட்டணும். ஒரு பூனை ஓடுதுன்னா அதை அடிக்காதீங்க அப்படின்னு அந்த ஒரு பராமரிக்கணும். அதை கூப்பிட்டு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்காதவே அவங்களை முன்னேற்றிக்கிறதுக்கான ஒரு
0: ஸ்பீச்சஸ் அதெல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா நமக்கு போடும்போது இமீடியட்டா ஒரு இன்ஸ்டன்டா எப்படி அந்த பாடலை கேட்கும்பொழுது அப்படியே நமக்குள்ளுடைய ஒரு வெறி வரும் இல்லையா? அது போல அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதா இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்கள் எதெல்லாம் நம்மளுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுறதான இந்த முன்னேற்றம் நம்மளுடைய சமுதாயத்துல ஏற்படுறதான முன்னேற்றத்திற்கு எது வழிவகுக்கிறதுக்கு பெரும் சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே கூட வந்து பேசலாம். எஸ் நம்ம காலேஜ் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. நீங்களுமே பண்ணணும்னாக்கா என் கூட பேசணும்னாக்கா நீங்க அடைக்க வேண்டிய 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4 என்ற எண்ணிற்கு நீங்களுமே வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஏன் கூட சொல்லலாம். ஸோ எஸ் நம்ம வந்து இது அப்படியே தொடர்ந்து பேசிட்டு இருக்க முன்னாடி ஒரு சாங்குமே கேட்டு வந்தால் நல்லா இருக்கும். எஸ் சிவாஜி திரைப்படத்திலிருந்து சஹானா சாரல் தூவுதோ என்ற பாடல் தான். உதித் நாராயண் மற்றும் சின்மை குரல்ல வைரமுத்து வரிகளை யாரகமணி செயல வந்துட்டே இருக்கு. அது ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருவோம். ஸ்டேடியோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம 101.4 எல்லாமே செம்மதுல.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
4: பண்ணனும்
5: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: நினைக்கிறீங்க?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? ஓகே, ஸோ எஸ் நம்ம வந்து பேசிட்டு இருந்த போல் டீச்சர்ஸ், எஸ் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து நிறைய நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றது ஸ்கூல்ல தான். நம்ம வந்து நிறைய நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி வந்து விளையாடும் போதுலாம் அவங்களாம் அப்படியே நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த பிள்ளைக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா வருது, இந்த வந்து பேச்சாற்றல் நல்லா இருக்கு, இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்பவே அழகாக பாடுறா, இவன் வந்து நல்லா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேலண்ட்களை, நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் வந்து ஸ்கூல்னே சொல்லலாம். அதுல குறிப்பா நம்மளுடைய டீச்சர்ஸுடைய பங்கு பெரும் பங்காகவே தான் இருக்கு. ஸோ நீங்களுமே கூட உங்களுடைய கருத்துக்களை, நீங்க அதாவது இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காக இருக்கிறது, ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இன்னும் மற்ற கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்கன்னாக்கா நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே 298600038 அல்லது 295205554 என்ற எண்ணிற்கு வந்து நீங்க கால் பண்ணி பேசலாம். எஸ், நான் சொன்னது போல இளைஞர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, பவானி நீ சொல்ல உன் கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க. எஸ், நான் என்னென்னா நிறைய வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அந்த காலத்தில் நம்மளால் வந்து ஈஸி டு ஆக்சஸாக இல்லை, போயிட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னாக்கா அதை பற்றியதான நாலேஜ் வந்து ரொம்ப ரேராக அது வந்து ஒரு 2-3 நாள் கழித்து தான் நமக்கு வந்து தெரிய வரும், இல்லை மற்றவர்களோட பேசி பழகும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஆனால் இப்போலாம் ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து எல்லாமே இருக்குது, அப்படி அடுத்தனா போதும். அது எப்படி பண்ணணுன்ற அப்ளிகேஷன், எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்கிறது, போய் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்டடி மெட்டீரியல் அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து நம்மளுடைய கைக்குள்ளேயே அடக்கமாக வந்து நிறையாவே வந்து வந்தாச்சு. அதையும் தாண்டி நம்ம வந்து சோஷியலைசிங் பண்ணுறது, நெட்ஒர்க்கிங் சொல்லுவாங்க, இப்படி தான் வந்து நம்ம வளர்ச்சிகளை வந்து முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ கூட நம்ம வந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு நமக்கு வந்து இந்த அழைப்பேசி இந்த தொலைபேசி எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அது போல இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அது ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேர் சொன்னது போல பேரண்ட்ஸுடைய சப்போர்ட், ஏன்னா நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க நம்ம பிள்ளைகள்லாம் வந்து, எல்லாருமே சோர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் தான். ஆனாலுமே அந்த காலகட்டத்திலையுமே கூட இருந்து தட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய நேரங்களில் எல்லாருக்குமே ஒரு சுற்றுச்சூழலில் ஒரு சமயங்களே அவங்க வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க தங்களுடைய மனதில் இருக்க கருத்துக்கள் எல்லாமே. அந்த நேரத்துலையுமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து அவன் சோர்வா இருக்கான், அவன் ஃபேஸ் ஏதோ டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருந்து இல்ல பரவாயில்ல இது என்ன, இதை விட நெக்ஸ்ட் எது பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கம் அளிக்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை டக்குன்னு வாழ்க்கையை வந்து மாத்திடும். ஓகே, இந்த வாட்டியும் நான் ட்ரை பண்ணுவேன், அதுவும் என்ன நம்பி அவங்க வந்து என் கூட சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க, நான் வந்து தோற்று போயிட்டேன் அப்படின்றதுனால இது முடிஞ்சிடல. எப்பவுமே இது வந்து ரொம்ப பிடிக்கும், த கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் ஐ வின் அப்படின்ற போல நம்ம வந்து அந்த கேம் வந்து முடியவே இல்லை, நம்ம போய் வின் பண்ணி ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் போயிட்டே தான் இருக்கு, கீழே விழுந்துட்டா என்ன எழுந்துரு வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குற ஒரு நல்ல பேரண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரியலாகவே இன்றி அமையாததாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னுமே தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ எஸ், நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை கூட தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

கஜினி திரைப்படத்திலிருந்து சுட்டம் விழி சுடரே என்ற பாடலை ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல அரிஸ்டரஜ் சாம்பிள கேட்டு வர நேரம் 12:37. எஸ் நம்ம வந்து அந்த பாட்டில் சொன்னது போல அடே கண் விழித்து சொப்பனம் கண்டேன், மழை மழை அழகா வெயில் அழகா கொஞ்சம் பொழுது மழைதான் அழகு அடினு பொழுது பவானியே நீயுமே அழகு அப்படின்னு சொல்லி நானே என் மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்படி ஸோ யாஸ் நான் வந்து இப்படியே வந்து ஃபன்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக இளைஞர் உலகத்தில் வந்து நம்ம வந்து கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, நம்ம இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏது வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறோம். அதில் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாஸ் இது போல் நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ஊக்கம் அளித்து நம்மளை வந்து உந்தி தள்ளுறதுக்கு சில பேருடைய அப்படியே அந்த சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை போதுங்க அப்படி தள்ளி விட்டுறவங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய இடையூறுகள் வந்தாலுமே முன்னோக்கி செல்றதுக்கான ஒரு உந்து சக்தியா நம்ம முன்னேற்றத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு பக்கபலமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேயர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை அப்படியே அப்படி பதிவிட்டு கொண்டே இருந்தாங்க. ஸோ யெஸ் இதை பத்தி இன்னுமே தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங்குமே கேட்டு வந்து சிவ மனசுல சக்தி என்ற திரைப்படத்தில் இருந்ததான் சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, ஒரு பார்வையில் என்ற பாடல். ரஞ்சித் குரல் நாமத்துக்குமார் அவர்களை யுவன் சங்கர் ராஜேஷன் வந்துட்டே இருக்கு கேட்டு மொழி தருங்க எல்லாமே சமதோல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின்போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சை ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸியாயிட்டு பறஞ்சது. தரே நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி.

0: சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
1: பொய் சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்தை பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா.
1: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: எஸ் இளைஞர் உலக நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து இணைந்திருக்கிறோம். எஸ் நேரம் 12:52 ஆயிட்டு இருக்கு. எஸ் நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து, இன்றைய இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வகிப்பதற்கு

எஸ் இளைஞர் உலக நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து இணைந்திருக்கிறோம். எஸ் நேரம் 12:52 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்து, இன்றைய இளைஞர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வகிப்பதற்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். அந்த தொடர்ச்சியில வந்து பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய படிப்பு, அவங்க வந்து படித்த படிப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அவங்க வந்து ஈவன் ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே அவங்க படித்த படிப்பு வந்து இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம்ல, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்குல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்பு வந்து ரொம்ப பெரிய பக்க பலமாக இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். எஸ் அதையும் தாண்டி நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம், எப்பவுமே பிடிச்ச விஷயம் நம்ம நண்பர்கள். நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக, அதாவது நமக்கு நம்மளுடைய மெயின் நியூஸை தாண்டி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதே நம்ம நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். நமக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம வந்து ரொம்பவே சில வேலையின் காரணமாக நம்ம வந்து மறந்துருப்போம், இல்லை அது கவனிக்காமல் இருந்திருப்போம்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறத மெயினான நம்மளுடைய நண்பர்கள் தான் நம்ம கூடவே இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதே நான் நீ பண்ண இது நீ உனக்கு பண்ண உனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல நண்பர்களுமே வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாகவுமே இருக்கிறாங்க. எஸ் இது போல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் அதை தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் இருந்து கிடைக்குது, நம்ம பேரண்ட்ஸ் சைடில் இருந்தும் கிடைக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்தும் கிடைக்குது, நம்ம ஃப்
கிடைக்குது, நம்மளுடைய படிப்பு சைடுல இருந்து கிடைக்குது. ஸோ எல்லா இடத்துல இருந்துமே இப்படி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய வழிகள் வந்து இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம செய்யும்பொழுது தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வந்து போவோம். நம்ம வந்து எங்க இருந்தோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எங்க போக போறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ கோலை செட் பண்ணிட்டு அதை நோக்கி போயிட்டே இருப்போம். நம்ம இளைஞர்களுமே இதை வந்து மனசுல வச்சு ஓகே இருக்கிற அவைலபிலிட்டி ஆஃப் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கையில கிடைக்குதோ அது என்னவா இருக்கட்டும் அதை நல்ல வகையில யூஸ் பண்ணி நம்ம அதுல முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்மளும் முன்னேறணும், பக்கத்துல இருக்கவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இந்த கருத்தை சொல்லிட்டு உங்களிடத்துல இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். எஸ் இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களிடத்துல இருந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நிகழ்ச்சியில 2:00 நான் திரும்ப உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மீ உங்க பவனி ஷைனிங் ஆஃப். எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவேற்றலாக உங்களுக்காக வரவிருக்கிறது 2 உலகம் திரைப்படத்துல இருந்து கனிமொழியே என்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கார்த்திக் மற்றும் மேகா குரல்ல வைரமுத்து வரிகள் ஆரிச்சர சாம்பிள் உங்களுக்காக வந்துருக்கு. கேட் மனிதர்கள் 101.4 எல்லாமே சமதோலை.

0: நேரம் 1 மணி.
1: பனி. இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ. ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள்.
2: இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமாக நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள், இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனால் இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றாக இருக்குது. அதில் செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமா இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சமீபத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க, சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ. ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவருடன் தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: இது நம்மளுடைய 2வது சந்திப்பு.
3: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
2: தொல்லியல்

0: புலனாய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்குது. அதில் நாம் கடந்த முறை பேசும்போது அது என்ன என்று விரிவாக பார்த்துவிட்டோம், அதற்குள் இப்போது செல்ல வேண்டாம். அந்த தொல்லியல் அகழாய்வுகளுக்கு உள்ள வருகின்ற செப்பேடுகள் அப்படின்னா என்ன?
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம இலக்கியம் தொடர்பான தொல்லியல் சான்றுகள் குறித்து நிறைய தகவல்களை பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியலில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னு சொன்னால் நம்ம செப்பேடுகளை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாற்றை நம்மால் எழுத முடியாது. அந்த வகையில் செப்பேடுகள் என்பவை வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கல்வெட்டுக்களை விட செப்பேடுகளில் ஒரு அரச மரபினரை பற்றிய செய்திகள் மிக கூடுதலாக இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அல்லது ஒரு அரச வம்சத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதற்கு செப்பேடுகள் மிக அவசியமான ஒரு சான்று என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வோம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தை, அப்படிப்பட்ட அந்த சோழ மரபினரை பற்றிய வரலாற்று தரவுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதில் செப்பேடுகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. சோழர்களுடைய செப்பேடுகளை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு தகவல்கள் உள்ளன.
0: இப்போ செப்பேடுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். செப்பேடுகள் அப்படின்றது எந்த உலோகத்தில் செய்யப்பட்டது?
1: செப்பேடுகள் அப்படின்றது என்ன உலோகத்தில் செய்யப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தாமிரத்தில் செய்யக்கூடிய வழக்கம் அதிகமாக உண்டு. அதனால தான் நம்ம அந்த செப்பில் அதை வந்து செய்யப்படுறதால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பேடுகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடைகள் கொடுத்துருப்பாங்க தானங்களை பதிவு செய்யறதுக்கு. நம்ம இன்னைக்கு வந்து டீடு இருக்கு இல்லையா, வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு பதிவு அலுவலகத்துல அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஆவணங்கள் இருந்தாதான் அது நம்முடையது. ஏதோனும் ஒரு குறிப்புகளை வந்து நம்ம பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பயன்படுத்துற மாதிரி, அன்றைய காலகட்டத்துல காலத்தால் அழியாமல் அந்த ஆவணங்களை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்காக பின்பற்றிய ஒரு முறை தான் இந்த மாதிரியான செப்பு தகடுகள்ல பொறித்து வைக்கக்கூடிய முறை. சுவடிகள்ல ஓலையில எழுதி கொடுக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல் அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. ஆகையால காலத்தால் அழியாம அந்த ஆணையோ அல்லது அந்த கொடையோ நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா, அதற்கு செப்பேடுகள் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடியவையா இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தாமிரத்தால் ஆன ஏடுகள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஒருபடி மேல போனீங்கன்னா, சில ஏடுகள் நமக்கு பொன்னாலான ஏடுகள் கூட கிடைக்குது. பொன்னிலும் கூட ஏடுகளை வந்து செய்து எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, காலத்தால் அழியாமல் இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பின்பற்றப்பட்டிருக்கு.
0: செப்பேடுகள் கொடுக்கறாங்க அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சேல் டீடு அப்படின்ற அந்த ஒரு வகையமேலே வச்சுக்கலாமா, இல்ல வேற வகையா கூட அதுக்கு பயன்கள் உண்டா? ஏன் இந்த கேள்வி நான் குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னா, செப்பேடுகள் கொடுக்கற இடத்துல ஒரு கல்வெட்டு கொடுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு கல்லில் பொறித்து கொடுக்கலாமே, ஏன் செப்பேடுகளுக்கு சென்றார்கள், அந்த ஒரு விஷயம் என்னன்னு
1: சொல்லு. முக்கியமான ஒரு தகவல். இது கல்லிலேயே வெட்டி வச்சுக்கலாமே, கல்லுல வெட்டி வச்சாலே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கோம், செப்பேட்டை விட கூட ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடுவது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் ஏதாவது ஒரு கொடை கொடுக்கும் போதோ, இல்ல ஏதாவது இரு தரப்பிற்கு இடையில நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சோழர்களுடைய காலத்துல இந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்கள் நேரடியா தலையிட்டு அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம், இல்ல இந்த நாட்கள்ல நீங்க இந்த உபயங்களை செய்து கொள்ளலாம், இந்த நாட்கள்ல நீங்க இந்த விழாக்கள்ல நீங்க தலைமை ஏற்கலாம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அரசன் வாய் வழியா சொல்லிட்டு போயிடுவாரு, அதை வந்து ஓலையில கொடுத்துருவாங்க. கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு இறுதியா வந்து குறிப்பிட்டுருவாங்க. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி கல்லுல மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட, இப்ப செப்பேட்ல வெட்டி வைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து சாட்சிக்காக நம்ம கொண்டு போய் காமிக்க முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது, மீண்டும் அதை நம்ம வந்து ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல காண்பிக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்ப அது செப்பு பட்டயங்களா இருக்கும் போது, அந்த பட்டயங்களை நம்ம எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும்.
0: அருமையா சொன்னீங்க. செப்பேடுனா என்ன, செப்பேடு அப்படின்றது ஏன் கொடுக்கறாங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் மிக பழமையான செப்பேடு அப்படின்னா எதை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சமீபத்துல நம்ம நிறைய செப்பேடுகள் குறித்த செய்திகள்லாம் பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தால் தொன்மை வாய்ந்த செப்பேடு அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னு ஒரு வினா கேட்டா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு வினாதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப காலத்தால் பழமை வாய்ந்த செப்பேடு அப்படின்னு சொன்னா, பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த பல்லன் கோயில் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச செப்பேடு தான் காலத்தால் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு செப்பேடு. ஏனென்று சொன்னால், அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய ஒரு காலகட்டம், அதாவது

0: எல்லாருக்கும் பல்லவர்கள் என்றால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம் தொட்டு தெரியும். ஆனால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பாட்டனார், அவருடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு செப்பேடு. அந்த பல்லன் கோயில் செப்பேடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொன்மையான செப்பேடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: அருமையா சொன்னீங்க, பழமையான செப்பேடு, அந்த செப்பேடு என்னன்றதையும் சொன்னீங்க. இதுல சோழர் கால முக்கிய செப்பேடுகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பல்லவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டியர்களை நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா பாண்டியர்களுடைய காலத்திலும் நமக்கு ஏராளமான பழமை வாய்ந்த செப்பேடுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்கு, பாண்டியர்களுடைய செப்பேடு. அதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடு. அதற்கு அடுத்ததாக நம் சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான செப்பேடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் அந்த செப்பேடுகளுடைய பங்களிப்பு அளப்பரியது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். சோழர்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டில் நம்ம கொஞ்சம் காலத்தால் முந்தையதா கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விஜயாலய சோழனுடைய காலம் தொட்டு ஆதித்ய சோழன், பராந்தக சோழன் இவர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் ஏராளமா நமக்கு கிடைக்குது. குறிப்பா நான் சில செப்பேடுகளுடைய பெயரை இங்க பதிவு செஞ்சே ஆகணும். நமக்கு வந்து அன்பில் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, நம்ம சமீபத்துல இப்ப ரொம்ப பேசுபொருளா இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு, திரு இந்தலூர் செப்பேடு, இப்படி நம்ம ஏராளமா சோழர்களுடைய செப்பேடு அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனை செப்பேடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடுகளுக்கு பேர் எதன் அடிப்படையில் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த செப்பேடு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த ஊர்ல கிடைக்குதோ, அதன் அடிப்படையில் அந்த செப்பேடுக்கு பேர் வச்சிருவாங்க. அந்த வகையில நமக்கு ஒரு சோழர்கால செப்பேடுக்கு அது எங்க கிடைச்சதுன்னு தெரியாத காரணத்தால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்னே பேர் வச்சிருக்கோம். பிகாஸ் அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றத நம்ம பதிவு செய்யாம விட்டதால சென்னை மியூசியம் செப்பேடுனு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஏராளமான செப்பேடுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ள வந்துருவோம். தலைப்புக்குள்ள தான் இருக்கிறோம், இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆனைமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதாக இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: உண்மையிலேயே தலைப்புக்குள்ள அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்றத பற்றி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இதை பற்றின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை, நம்ம இந்தியாலேயே இல்லை. இந்த செப்பேடு ஆனைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்கே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த செப்பேடினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடை யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமயப்புறையோடு வழங்கியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய இந்த ஆனைமங்கலம் செப்பேடு.
0: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
1: இப்ப ஆனைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா வந்து ஸ்ரீமார விஜயத்துங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் இடத்துல வந்து ஒரு அனுமதியை கூறுறாரு. அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல் நாட்டுவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்க மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறாங்க. அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 21வது ஆட்சி ஆண்டுல, சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1005, முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதுல அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1005. இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்ப பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா, நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படல. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன், முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்ப இவர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் கேட்கும்போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய தந்தை நினைவா வந்து சூலாமணிவர்மனோட நினைவா நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரத்தை கட்ட போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும்போது, நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆனைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்றாருன்னா கொடையாக வழங்குறாரு. அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
0: இதுல எனக்கு ஒரு சின்ன

0: ஒரு ஐயம் உண்டு. மங்களம் அப்படின்னு சொல்லும்போது அது பிராமணர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இப்போ சதுர்வேதி மங்களம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணை மங்களம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது அந்த காலத்தில் வந்து சமய ஒற்றுமை இருந்ததை தானே காட்டுறது அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரிதானா?
1: நிச்சயமாக நம்ம முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்தில் வந்து எந்த விதமான சமய பூசல்களும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று தான் இந்த ஆணைமங்கலம் செப்பிடும் கூட. இன்னொரு சான்று நான் சொல்லியாகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய தமக்கை குந்தவை நாச்சியார் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர், மிகுந்த மரியாதையும் கொண்டவர். அதே போன்று குந்தவை அவர்களும் அவருடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரையை நிர்மாணிக்கிறாங்க. ராஜராஜ சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஊர் வந்து தாதாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுது. ராஜராஜ சோழபுரம் எப்படி தாதாபுரமாக மாறுச்சுன்றது தெரியல. அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தம்பியினுடைய ஆட்சி காலம் எந்த விதமான சமய பூசல்களும் இல்லாமல் ஒரு சமய பொறையோடு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அம்மா மூன்று கோயில்களை கட்டுறாங்க அந்த ஊரில். ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு ஒரு கோயிலும், குந்தவை ஜினாலயம் அப்படின்ற ஒரு கோயிலையும், குந்தவை விண்ணகர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு வைணவம் சார்ந்த ஒரு கோயிலையும், அதாவது சைவம் வைணவம் சமணம் சார்ந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே மாதிரி சமமாக கோயில்களை கட்டி ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா என் தம்பியுடைய ஆட்சி காலம் எந்த சமய பூசல்களும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றத பறைசாற்றும் விதமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே தான் இந்த ஆணைமங்கலம் செப்பேடும் வந்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
0: ஆணைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது. லீடன் செப்பேடு அப்படின்ட்டு அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம்? ஆணைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட் சென்றது எப்படி? அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆணைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆணைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆணைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆணைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரில் குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும்போது அதை என்ன பெயரில் அழைப்பாங்க அப்படின்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டில் ஊர்களில் பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயரில் இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதிலும் குறிப்பாக வந்து குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய 96வது நாளில் இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகாக செப்பேரில் பதிவு செஞ்சுருப்பாங்க. கொடையை கொடுத்தது எனவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு, கொடுத்ததோடு அந்த ஓலையில் மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறாருனா முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் தான் என்ன பண்ணுறாருனா இதை வந்து அந்த ஓலையில் இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பட்டயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக அவர் அதை குறிப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடுகளை வந்து பொருத்தி அதில் ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பார். அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதில் அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில் என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்போ இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்திலிருந்து உண்டு. அப்போ அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்போ இதில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியது தான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்துல வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு செய்யறாரு. அப்ப அப்பா தானம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த செப்பேட்டாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யார சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரைய தான் சாரம்.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்து சென்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது நம்முடைய பெரிய புத்தவி

0: விகாரம் நாகப்பட்டினத்துல இருக்கு. நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்தை கொடையா கொடுக்கிறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்துல இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி இந்த பகுதி, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்ப டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்றாருன்னா இந்த பகுதியில ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த பழமையான இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை இதனுடைய பழமை கருதி என்ன பண்றாருன்னா அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்ச காலம் இந்த பட்டயம் யாருகிட்ட இருக்குன்னா நெதர்லாந்துல இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்ப இவர்கிட்ட இருந்த அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்ப இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஹெச்ஏ ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர், அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்துல இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை எல்லாரும் பாக்குற மாதிரி அருங்காட்சியகத்துல மியூசியத்துல காட்சிப்படுத்தலாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல் இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளவு எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையா பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம் ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. சோ இப்படிதான் ஆனைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தா தான் தெரிய போகுது. என்ன, எதற்காக, யாருக்கு கொடுத்தது, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு பார்க்கணும். எப்ப இதை படிச்சு பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க?
0: இது முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாம 1700 காலகட்டங்கள்ல, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்கள்ல இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டா இருக்கு அப்படின்றதால அந்த நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத வந்து நமக்கு எப்ப கண்டறிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டரா தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆனைமங்கலம் செப்பேடு, அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடியும் சொல்லலாம். ஏன்னா இந்த செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இதை படித்தறியப்பட்டதுக்கு பின்னாடிதான் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுல இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யல, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துல இருந்து அந்த செப்பேடினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்க படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிக்ராஃபி செக்ஷன்ல வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தார், அவருடைய காலங்கள்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைந்து ஒரு காலகட்டங்கள்ல படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா முழுமையா இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே வி சுப்பிரமணிய ஐயர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர், அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக 1933 ஆனைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவுல ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸா வெளியிடுவாங்க. அதுல வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையா பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து முனைவர் இ ஜீவா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
4: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
4: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
4: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?

0: ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எப்போது யாரால் படித்து அறியப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லெய்டன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தை வந்து நம்ம 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில் முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில் இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமாக இருக்குது. பௌத்தம் இங்கே பெரிய அளவில் பரவி இருந்திருக்கு. பின்னால் கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்கே சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்றைக்கி அந்த விகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பெரிய அளவில் சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில் வழங்கப்பட்ட அந்த கொடை, அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதிலிருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேட்ல குறிப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசர் வாய்மொழியா சொல்லிடுவார் ஒரு செய்தியை. சரிப்பா, நீங்க வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை ஓலையில பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு. திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கருமமாராயும் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சிருக்காங்களா, இல்லை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணா இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து, ஓலை நாயகம் இருப்பாரு, அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பாரு, விடையிலி அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. இப்படி பல அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்போ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேட்ல பதிவு செஞ்சிருக்காங்க, அரசன் இருந்து ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும் அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்றாங்கன்னா, அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் செப்பேட்ல இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அற ஓலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவுல நிலப்பரப்பை வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவி

0: பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் மிகப்பெரிய அளவில் வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக இதில் வந்து புலப்படுகிறது.
1: நல்ல விரிவான தகவல்களாக சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா இல்லை வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
0: ஆனைமங்கலம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெரிய லீடன் செப்பேடு, சிறிய லீடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லீடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வயிற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வயிற்று இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்கள் சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்தில் வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அதே போல இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேடில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்கிறாங்க, கரிகால் பெருவளத்தரை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்களில் சான்றிருக்கும். இந்த காவிரி கரையோரங்களில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பற்றின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பற்றின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் திருத்தண்டத்தில் சொல்கிற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்றைக்கி பெருசாக கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி குறிப்புகள் இருக்கு, ஆதித்ய சோழனை பத்தி குறிப்பு இருக்கு, பராந்தக சோழனை பத்தி இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய சோழ அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரை பத்தின, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகருடைய மகன்களா இருக்கும்போது நம்ம வந்து ஆனை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பத்தின குறிப்புகள் கூட இருக்கு. அவர் வந்து ராஷ்டிரகூடர்களுக்கு எதிரான அந்த போர்க்களத்துல யானை மீது அமர்ந்திருந்து வீர மார்பிட்டு அவர் ஈட்டு எப்படி துளைத்து இறந்து போனார், அதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு சோழ அரசர்களை முறைப்படுத்தி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடியது நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றே நம்ம சொல்லலாம். இப்படி அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத தமிழ் பகுதியில சொல்றாங்க. என்னென்ன ஊர்லாம் அதை ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க. செப்பேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுகளை மிக துல்லியமாக, இத்தனை வேலி, இத்தனை குழி நிலம், இத்தனை மாநிலம், அதில் வந்து இவ்வளவு அளவில் இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகள் எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்கள் கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்க, இன்னொரு செப்பேடும் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆனைமங்கலத்தில் கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் வழங்கப்பட்ட அந்த செப்பேட்டில் வழங்கப்பட்ட அந்த செய்திகளை அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்குறார். எப்போ இங்கே சோழருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்தில் ஒரு செப்பேடு வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்ததையும் அந்த குலோத்துங்க சோழனுடைய செப்பேட்டில் பதிவு செய்கிறாரு. ஸோ இப்போ ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றில் மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
1: அருமையா சொன்னீங்க. இதுல நீங்க பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பத்தி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 நிமிடங்களுக்கு வாசிக்கப்படும். அதன்பின் அந்த பகுதியில் இருக்கும் அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது தினமும் 9 மணிக்கு. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலா என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும் இல்லை, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு.

0: அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ் அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புவோம்.
1: நிச்சயமா சார், நம்ம இனிமே அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து அந்த பட்டயத்தை நம்மகிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இனி அதை ஆனைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
0: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம்.
1: நிச்சய
0: பெருமை நமது பாரத பிரதமரை தான் சாரும்.
1: நிச்சயமா நிச்சயமா சார்.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரும்.

0: ஆனைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. அந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியினுக்கு பின்னாடி இங்கே வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்களை எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்குது, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்குது, ஆகையால் இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 காலகட்டங்களில் வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பற்றி நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. நிறைய புத்தகங்களில் அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு தளமாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமாக இருக்குது. அந்த பகுதி மீனவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா கோயில் இங்கே இருந்துச்சு அப்படின்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 ஆகஸ்ட் 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில் இருந்த சென்ட் ஜோசப் கல்லூரி அங்கே இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்க தான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலாக வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதை நம்ம சொல்லியாகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டிருக்கக்கூடும் என்பதை வந்து நம்மளால் புரிய முடியுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நிச்சயம் பதிவு செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
0: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம். இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க,
1: மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்று சொன்னால், இத்தனை பெரிய ஒரு அடையாளமாக நின்றிருந்த அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு செய்தி தான். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்று அது. அதுவும் நீங்கள் குறிப்பிடுவது போல, பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட அந்த பௌத்த விகாரத்தை இங்கே அமைத்தவர்கள் யார் என்று பார்த்தால், தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்கே பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: அருமையாக சொன்னீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனிமங்கலம் செப்பீடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்க வைப்பாங்க?
1: நிச்சயமாக ஒரு

மகிழ்ச்சியான செய்தி. நீங்க இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும் நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியாக சென்ற மாதம் மே மாதம் 16ஆம் தேதி நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம் ஆனைமங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும்? இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த, அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில்

0: இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. ஆகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள், நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
1: அருமையா சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: நிகழ்ச்சியின் நிறைவா இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய துல்லியல் அகலாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம், அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரிடத்துலையும் இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள், பணிச்சுமை காரணமாக நம் ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் நிச்சயமாக அந்த விடுமுறை நாளை செலவழித்து கற்றுக்க முடியும்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்கள் வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த படிப்புகள் நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்குது. அரசு துறைகளில் பணி வாய்ப்புகளும் இருக்குது. மியூசியத்தில், கல்வெட்டு துறையில், தொல்லியல் அகழாய்வு துறையில் ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்குது. நிச்சயமாக பயன்பெறுங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பட்டய படிப்பு சொன்னீங்கல்ல, அது வேலைக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த படிப்பு சேர்க்கைக்கான அறிவிக்கை எப்போ வரும்? இதற்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ இருக்கும்?
0: ரொம்பவே குறைவான ஒரு கட்டணத்தில் ஒரு நிறைவான வகுப்பை வந்து இந்த உலக தமிழாட்சி நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு வார பயிற்சி, ஒரு மாத பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியாக வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு, தொல்லியல், இது சார்ந்த அகழாய்வு சார்ந்த விஷயங்களை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும்.
1: இதற்கான அறிவிக்கை எப்போ வரும்?
0: இதற்கான அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய இறுதியில் டிசம்பர் மாதத்தில் இதற்கான அறிவிக்கை வரும். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ஓராண்டு காலம் முழுவதுமாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8வது ஆண்டாக தற்போது நடந்து கொண்டு வருகிறது.
1: அருமையாக சொன்னீங்க. முனைவர் ஜீவா அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய

0: நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள். பங்கேற்றவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: கண்ணம்மா கண்ணம்மா,
3: என்னங்க
2: குழந்தை என்ன பண்றான்?
3: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
2: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
3: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
2: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
3: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
2: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கும் பாடல் உரிமை என்ற திரைப்படத்திலிருந்து மாலை வந்ததும் என்ற பாடல். மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினருடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேரம் 2:21. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடநிலாவே தேன் கவிதை என்ற பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் மு மேத்தா வரிகளில் இளையராஜை சாம்பிள். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 62.4 இங்க எல்லாமே தோழி.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:29. நேயர்கள், அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் தென்றலே என்னை தொடு என்ற திரைப்படத்திலிருந்து. கவிதை பாடுக்குவிலே என்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலிவர்களில் இளையராஜா எஸ்எம்எப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4.

0: செந்தூரப்பூவே என்ற திரைப்படத்திலிருந்து கிளியே இளங்கிளியே என்ற பாடலை மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் பி சைலஜா குரலில் வைரமுத்து வரிகளில் மனோஜியான் அவர்களது இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 9:39. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து தான். சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. என்ன சாங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலுவாயிலே என்ற பாடல் தான். கே மேனன், உதித் நாராயணன் மற்றும் சித்ரா குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பு. தொடர்ந்து கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூல.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

2:47 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ராசியா திரைப்படத்திலிருந்து மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல்தான். அருண்மொழி மற்றும் பவதாரணி குரலில் வாலிவர்களில் இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதோலை.

நேரம் 2:53. நிகழ்ச்சியில நம்ம இறுதியா கேட்க இருக்க பாடல் என்னன்னா, பாம்பே திரைப்படத்திலிருந்து பூவுக்கு என்ன பூட்டு என்ற பாடல். நோவல் அனுபமா, சுபா, பல்லவி மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைப்பிலே வந்துட்டு இருக்கு. இதோட நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு அடுத்ததா அறிவும் ரசிப்பும் 3:02 ஆரம்பிக்கிற அந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் சிஸ்மி உங்க பவானி சைனிங் ஆஃப். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரீஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 3:03 நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சி வித் மீ உங்க பவானி. எஸ் அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ரீசெண்டாக தெரியும் இல்லையா, நம்மளுடைய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன்கி பாத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டு மக்களுடன் ஷேர் பண்ணாங்க. அதில் குறிப்பாக நீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் வந்து நிறைய ஷேர் பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஒரு தனி மனிதன் எடுக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ எஸ் இன்றைக்கு நான் பேச போற டாபிக் இதுதாங்க, நீரின்றி அமையாது உலகு. இதை பற்றி நான் உங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாமே கூட நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ் அதை பற்றி எல்லாம் இன்றைக்கி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடுவோம். ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. உன்னிமேனன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏராமன் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு மழுந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 3:11 ஆயிடுச்சு. எஸ், என்ன அழகா இருந்தது அந்த பாடல்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும். நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சேன், என் மனசுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே சொல்லிடுச்சு அப்படின்றார் போல. அவ்வளோ அழகா நீரினுடைய மகத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. எஸ், இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் நீரின்றி அமையாது உலகு என்பதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க, நீர் வந்து நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலுமே, மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையினுடைய தேவையே நீர் தான். ஸோ அந்த நீர் வந்து வெறும் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்குமே வந்து நீர் இன்றியமையாததாக தான் இருக்குது. மனிதன், விலங்கு, தாவரம் சொல்லி எல்லாமே இதை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கு. இவன் இந்த பாடலில் கூட நம்ம கேட்டது போல், நம்ம வயிற்றில் அந்த தண்ணீர் குடத்தில் தான் வந்து பிறக்கிறோம். ஈவன் நம்மளுடைய முடிவு கூட தண்ணீர் குளத்தில் தான் நம்ம மிதக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மனுஷனுடைய துவக்கம்லேருந்து முடிவு வரைக்கும் நீரினுடைய பயன் வந்து இன்றியமையாததாகவே இருக்குது. இந்த நீர் பற்றியதான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரியும் இல்லையா, பூமியினுடைய மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 71% வந்து நீர் தான் இருக்குது. ஸோ இந்த நீர் வந்து இவ்வளோ நீர் இருந்தாலுமே இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. பிகாஸ் எல்லாமே அதிகம் வந்து உப்பு நீராகவே தான் இருக்குது. மனிதர்கள் வந்து நேரடியாக பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த உண்மை வந்து நீரை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை நமக்கு ரொம்பவே அதிகமாக வலியுறுத்துது. இவ்வளோ தண்ணி இருந்தும் நம்ம பயன்படுத்த தகுந்த ஒரு தண்ணீர் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அதனால் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இன்று உலகில் வந்து பல பகுதிகளில் மக்கள் வந்து குடிநீருக்காக அவ்வளோ போராட்டங்கள் வந்து அவ்வளோ கஷ்டங்கள், அதுக்காக பல கிலோமீட்டர்ஸ்லாம் அவங்க பயணம் செஞ்சு எவ்வளவோ கண்ணீரோடு அந்த தண்ணீரை வந்து அவங்க பிடிச்சிட்டு வராங்க. ஆனா நமக்கு இப்ப இருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க உண்மையாலுமே அது வரப்பிரசாதம் தாங்க.

ஸோ அந்த தண்ணீரை நம்ம பத்திரமா பயன்படுத்தணும், ரொம்பவே பாதுகாப்பாக வந்து பார்க்கணும். ஈவன் இந்த பாடல் நம்ம கேட்டது போல ஒரு பெண்ணை வந்து நீரோட வந்து ஒப்பிடுவாங்க. ஈவன் நம்ம நீர்நிலைகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேரை வந்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே மதிக்க தகுந்தவர்கள், ரொம்பவே அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றதுக்காக பெண்களுடைய பேர் வந்து அதிகமாக வைப்பாங்க. கங்கை, யமுனை, வைகை அப்படின்னு சொல்லி அதிகமான பேர்கள்லாம் இருக்கும். ஸோ எப்படி பெண்களை எப்படி நம்ம வந்து கண்ணார நம்ம வந்து பாதுகாக்கிறோமோ அது போல எந்த நீர்நிலைகளையுமே நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இருக்கு. ஸோ யாஸ், இன்னுமே அதிகமான தகவல்களை உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங்மே கேட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா குரல்ல தாமரை வரிகள ஆரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

நேரம் 3:20 ஆயிற்றுக்கு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில நீரினுடைய மகத்துவமான நீரினுடைய பங்குகளை பற்றி எல்லாமே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நீரின்றி அமையாத உலகு என்ற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம வந்து நீரினுடைய இயற்கை அதனுடைய வடிவம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது ஒரு சுழற்சி முறையில தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்கலா உருவாகுது. எப்படி பாத்தீங்கன்னாக்கா, கடல், ஏரி, நதி போன்ற நீர்நிலைகள்ல இருக்க நீர்லாம் வந்து சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகங்களாக மாறி திரும்பவும் மழையாக பூமிக்கே வருது. எஸ், நம்ம வந்து சிறு வயதில் இவன் நம்ம இப்போவுமே கூட அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எப்பவுமே வந்து கேட்போம். வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுடைய விவசாய பெருமக்கள் எல்லாமே வந்து அப்படி சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிற சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? எஸ், நம்ம வந்து இயற்கை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் குறிப்பாக நீரை சார்ந்து நம்ம உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டுருக்கு. தமிழர்களுக்கும் நீருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பழங்கால தமிழர்கள் வந்து நீரினுடைய மதிப்பை ரொம்பவே அறிஞ்சிருந்தாங்க. ஏரிகள், குளங்கள், ஊரணிகள், கிணறுகள் போன்ற நீர்நிலைகளை வந்து உருவாக்கி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுடைய வேலையாகவே வச்சுருந்தாங்க. உலகினுடைய மிக பழமையான அணைகளில் ஒன்றான கல்லணை அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்குது. கரிகால சோழன் கட்டியமைத்த இந்த கல்லணை வந்து மிகப்பெரிய நீர் மேலாண்மைக்கு உலகத்துக்கே வந்து ஓகே, இங்க பாருங்க தமிழர்களுடைய நீர் மேலாண்மை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டி இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? எஸ், விவசாயத்தினுடைய உயிர் நாடியே வந்து நீர் தான். ஸோ இந்த மழை வந்து சரியா பெய்யாத ஆண்டுகள்ல விவசாயிகள் ரொம்ப பெரிய கஷ்டங்களுக்குள்ளாக அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம், நீர் வந்து வரும்பொழுது அதை சேகரிங்க சேகரிங்க சேகரிங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடங்களுமே வந்து நம்ம அதிகமா சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சில நேரங்களில் மழை பொய்த்து போகும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் வந்து தருமாறுறோம். மழை பொய்த்து போனாலும் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதான இந்த தண்ணீர்களை வந்து நம்ம வீணாக்காமல் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய மிகப்பெரிய கடமை நம்ம ஒவ்வொரு மனிதருக்குமே. ஒரு ஃபேக்ட் சொல்லவா, 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 1000 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுதுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே 1 கிலோ அரிசி நம்ம வந்து அதை சில நேரங்களில் நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணிடுறோம் நிறைய நேரங்களில். ஆனால் அந்த அரிசிக்கு நம்ம வெறும் சாதத்தை அதாவது உணவை மட்டும் அங்கே வேஸ்ட் பண்ணாமல் மறைமுகமாக தண்ணீரையுமே நம்ம வந்து அங்கே வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இதற்கு பின்னாடி நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்லேயே எவ்வளோ சில இடங்களில் வந்து நீர் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம எப்படிப்பட்டதான சூழ்நிலையை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நபருடைய கைகளில் தான் இருக்கு. எஸ், நம்மளுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே கூட 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு தனி மனிதன் எடுக்கிற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை வந்து இந்த சமூகத்தில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது

ஆஹா, என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம யோசிப்போம். நான் இந்த ஒரு ட்ராப்பை சேவ் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது, அது ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டாக போனால் போகட்டும்ட்டு நம்ம நிறைய நேரங்களில் சிங்கில் வந்து தண்ணீரை குழாயை திறந்து விட்டு போடுவோம். இல்லை தண்ணீர் லீக் ஆச்சுனாலுமே அதை சீக்கிரமாக வந்து அதை பார்த்து சரி பண்ணாமல் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டுருப்போம். அப்படி பண்ணாமல் நம்மளுடைய தேவைகள் முடிந்ததுக்கப்புறமா அதை நம்ம க்ளோஸ் பண்ணி பராமரித்து பத்திரப்படுத்தினா தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வச்சுட்டு போக முடியும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல போனால், நம்ம பயன்படுத்திகிட்ருக்க இந்த நீர்லாம் இத்தனையோ பழங்காலத்திலிருந்து இது வந்து அங்கேருந்து உண்டான ஒரு நீராக கூட இருக்கலாம். ஏன்னா நீரினுடைய சுழற்சியின் மூலயமா இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீர் இப்போ நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அது போல தான் நம்ம வைக்க போகிற நீர் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்க போகிறதான மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்க போகுது. ஸோ உங்களுடைய பணி வந்து வெறும் வெளியில் மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகள்லேயும் உங்களுடைய அன்றாட ஒவ்வொரு நடப்பு வாழ்க்கை முறையிலையுமே சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறீங்களா? ஓகே, தண்ணீர் தானே, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெசல் வாஷிங்காக இருக்கட்டும், ஒரு பாத்திரம் கழுவுறோம், அந்த மாதிரி இருந்தால் கூட தேவைக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்திட்டு அதில் நம்ம வந்து குறைவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா பண்ணிவிட்டு ஆனால் தேவை முடிஞ்சதுக்கப்புறமா அதை சரியாக பத்திரமாக பராமரிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே அதிகமான விஷயங்களை ஷேர் பண்ணலாம். குறிப்பாக மங்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் சொன்னதான இரண்டு நபர்கள், ஒரு தனி மனிதன் எடுத்த இனிஷியேட்டிவ் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தது, அதை பற்றி எல்லாமே கூட நம்ம இன்னுமே அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஸோ இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுல நான் இன்னுமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து சில்லென என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கிளின்டன் மற்றும் மல்கா குரலில் நான் முத்துக்குமார், வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமார், இசையமைப்பில் உங்களுக்காகவே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

நேரம் 3:30. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் நீரினுடைய மகத்துவத்தை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நீரின்றி அமையாத உலகு என்ற டாபிக் கீழே. எஸ், இந்த டாபிக்ல ஈவன் எனக்கு சட்ட ஞாபகம் வரும்பொழுது நம்ம திருக்குறளில் கூட ரொம்பவே அழகாக வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் வான் சிறப்பு அந்த இதில் குறள் 12 அழகாக சொல்லியிருப்பார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கும் துப்பாய தூவும் மழைன்னு சொல்லி. அதாவது இந்த சிறப்பு என்னன்னா, மழை நீர் மட்டும்தான் உணவையும் தருது, அதுவும் உணவும் ஆகுது. அதாவது ரெண்டு வேலையை அது ஒரு ஆளாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணுற நம்மளுடைய நீர் இல்லையா, இவ்வளோ அழகான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயலை அந்த நீர் செய்யுது. ஸோ இவ்வளோ பெரிய வேலையை செய்கிற அந்த நீரை நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. ஆனால் நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைய உலகத்தில் நீரினுடைய மாசுபாடு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கு. தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், ரசாயன பொருட்கள் ஆகியவை ஆறுகள் மற்றும் ஏரிகளை ரொம்பவே பாதிக்குது. இதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. நுரையீரல் பிரச்சனை, தண்ணீர் குடிக்க இயலாமல் போகுது, அதனால் எல்லாமே வந்து பாதிப்பு, கண்டாமினேட்டட் வாட்டராக மாறுது. ஸோ இந்த நீர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலை செய்யும் பொழுது அதை நம்ம வந்து எடுக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வெறும் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்திருக்கிற மற்ற உயிரினங்கள் விலங்குகள் அதையுமே வந்து ரொம்பவே பாதிக்கக்கூடியதாக மாற்றுது. இந்த நீரை பாதுகாப்பது என்பது வெறும் நீரை சேமிப்பது மட்டும் இல்லைங்க, அதை தூய்மையாகவும் பாதுகாக்கிறது தான் இதனுடைய அர்த்தமே ஆகும். ஸோ நீரை சேமிப்பது ரொம்பவே ஈஸி தான். என்னென்னா, தேவையில்லாமல் நான் சொன்னது போல் குழாயை வந்து திறந்து விடாமல் நம்ம வந்து இருந்தாலே போதும். அதே போல் மழை நீரை சேகரித்து அதை பற்றி சின்ன நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுப்போமே. மழை நீர் சேகரிப்பை வந்து ஊக்குவிக்கிறது, அந்த கசிவுகள் ஏதாவது நம்ம வீடுகளில் ஏற்படும் பொழுது அதெல்லாமே வந்து நம்ம உடனே சரி செய்கிறது, நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுருக்கிறது போன்ற சிறிய சிறிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றங்களுக்கு நமக்கு வந்து வகுத்திடுது. ஒவ்வொரு துளி நீருமே எதிர்கால தலைமுறைக்கான ஒரு முதலீடு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் ரொம்பவே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் சொன்னது போல் நம்மளுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்ன இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேச இடத்துல பஸ்தி அப்படின்ற இடத்துல ஆகாஷ் குப்தா அப்படின்றவர் மனோரமா நதி, அவர் சிறு வயதிலிருந்து விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த நதி காலப்போக்கில் ரொம்பவே அழுக்கு குப்பைகள், அங்கே இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் அங்கே போட்டு போட்டு போட்டு அதை வந்து ரொம்பவே கெட்டு போயிருந்தது. ஸோ அவர் ஒரு தனி மனிதனாக தானே இருக்கார், இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு பின்வாங்காமல் அவர், ஐயோ நான் யூஸ் பண்ண ஒரு இது, நான் சந்தோஷமாக மகிழ்ந்த அந்த நினைவுகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது, மனோரமா நதியில் தான் இருக்குது, ஆனால் அது இப்போ வந்து ஒரு கெட்ட இடமா, அது வந்து ஒரு அழுக்கு நிறைந்த இடமா அப்படி மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த ஒரு குட்டி மனசில் ஏற்படுத்தின ஒரு சின்ன ஒரு மாற்றம், அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த உந்து சக்தி அவரை வந்து மிகப்பெரிய ஒரு செயலை செய்ய வகுத்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டி சேர்த்து

என்ன இருக்கு? ஒரு சின்ன ஓகே எடுக்கிறதுக்கான சின்ன சின்ன டூல்ஸ் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு அங்கே இருக்கிறது அந்த ஆகாய தாமரைகள், பிளாஸ்டிக் கழிவுகள், அதெல்லாமே வந்து அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து கடற்கரைக்கு அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஈவன் 50 to 60 kilos வரைக்கும் அந்த குப்பைகள் வந்து எடுப்பாங்களாம். அப்படி எடுத்து காலப்போக்கில் அந்த எப்படி பார்த்தனா அந்த நதி அது திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே இனி அதில் வந்து நம்ம குப்பைகள் போடக்கூடாது, அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் இவருடைய செயல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியையும் மனதில் வந்து ஓகே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை வந்து நிர்ணயம் பண்ணி கொள்வதையும் அவங்களுக்கு வந்து தந்துச்சு. எஸ், அந்த ஒரு மனுஷன் அவர் எடுத்த அந்த சின்ன ஒரு ஸ்டெப் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு இல்லையா? அவருடைய கொள்கை ரொம்ப அழகாக இருந்தது. குற்றம் சொல்லும் தொடக்கம் செய்வோம். நம்ம நிறைய நேரத்தில் வந்து பாரு எப்படி அதை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, பாரு இது எவ்வளோ நல்லா இருந்த இடம் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களை வந்து சொல்லிட்டு மட்டுமே அப்படியே கடந்து சென்றுட்ருக்கோம். ஆனால் நம்ம குற்றம் சொல்லாமல் சரி இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக இனிஷியேட்டிவ் எடுத்து இனி நம்ம அந்த குப்பைகளை போடாமல் இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செயலை நம்ம செய்யும்பொழுது நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே இதை பார்த்துட்டு பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய இடம், அது வந்து குப்பை போட்டு மாசுபடுத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செயல்கள் மற்றும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை தான் நம்ம எடுத்து வைக்கிறதான மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். எஸ், இதை போலவே நம்ம கோவால பாலகிருஷ்ணா சார் அப்படி அவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், அவருமே வந்து நட்டிதோலா பகுதியில் நீர் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த சமயங்களில் அவருடைய சரி இந்த நீர் தட்டுப்பாடை வந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு மனுஷனுமே தனி மனிதனாக நின்று என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கான அத்தனை விஷயங்களுமே அவர் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதில் குறிப்பாக குழாய்களை பொருத்தும் பணியில் வந்து அவர் ஈடுபட்டு அதனால் குடிநீர் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து கிடைக்கும்படி அந்த ஒரு மனுஷனுடைய ஸ்டெப் வந்து கோவாவில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து இப்போ நாட்டு மக்களே கேட்டு வாவ் அவங்க எடுத்த அந்த சின்ன ஸ்டெப் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஊக்கத்தையும் நமக்குள்ளேயும் தருது. ஸோ நம்மளுமே வந்து மேபி வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வீடுகளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸுமே வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காகவே. ஸோ எஸ், இது போன்ற பல விஷயங்களை இன்னுமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கடல் திரைப்படத்திலிருந்து மூங்கில் தோட்டம் என்ற பாடல் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. அபே ஜோத்பூர்கார் மற்றும் அரிணி குரல்ல வைரமுத்து வரிகள் ஐயாரும் மணிசேமப்பில் கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சம்மதுள்ள

11:41 ஆயிற்றுக்கு அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில நீரினுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய மேன்மையை பற்றி, நீரின்றி அமையாது உலகு என்ற டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். எஸ், இந்த நீரை பற்றி பேசும் பொழுது நம்ம வந்து மறைமுகமா நீரினுடைய காரியங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செலவழிக்கிறோம். ஈவன் உணவை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணும்பொழுது தண்ணீரையுமே வந்து அதை சார்ந்து, ஏன்னா ஒரு கிலோ அரிசியை வந்து நமக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். அதுபோல் நம்மளுடைய ஈவன் நிறைய விஷயங்கள், அன்றாட தேவைகளில் நமக்கு வந்து காகிதத்தினுடைய பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம ஏஃபோர் ஷீட்லாம் தயாரிக்க பார்த்தீங்கன்னாக்கா 10 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் வந்து தேவைப்படுது. அப்போ உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேப்பர்ஸ், அத்தனை நோட்டு புத்தகங்கள் அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு வார்த்தை எழுதிட்டு கிறுக்கி தள்ளிட்டு ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையுமே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போன்ற பல விஷயங்களில் நம்ம நீரினுடைய அதனுடைய முக்கியத்துவங்கள், அதனுடைய பணிகளை வந்து நம்ம ஒரு இடத்துல வீணாக்கியே அதை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றது வந்து உண்மைதான். ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத நம்மளுடைய செலவுகள், தேவைகள் அப்படின்னும்பொழுது அந்த பேப்பரை வந்து குறைவாக பயன்படுத்துறது, சரியான தேவைக்கேற்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து சரியாக நம்ம செய்தோம்னாக்கா எந்த ஒரு விஷயமே வந்து வீணாக போகாது அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய கலாச்சாரமே பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவே வந்து ஒன்றி அமைந்த ஒரு விஷயம்தான் இந்த நீர்னுமே சொல்லலாம். தமிழனுடைய வாழ்க்கையில் நீர் வந்து வெறும் ஒரு வளமாக மட்டுமே பார்க்கப்படாமல் அதை வந்து ஒரு கொண்டாட்டமாகவே பார்ப்பாங்க, ஒரு பண்பாட்டு அடையாளமாகவே வந்து இருந்துச்சு. மழை பெஞ்சாக்கா நம்மலாம் வந்து, நமக்கெல்லாம் தெரியல சின்ன வயசுலலாம் வந்து மழை பெஞ்சிச்சுனாக்கா ஈவன் இப்போ கூட நமக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் நம்மளை பார்த்து கலாய்ப்பாங்க, அச்சோ நான் பெரிய பொண்ணு வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் இருக்கும். ஸோ போய் வந்து ஆட்டம் போட்டு அதில் என்ஜாய் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு துளி நீரையுமே வந்து நம்ம அப்படியே ரசித்து அதை வந்து நம்ம மேலே விழும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் இருக்கும். இந்த ஆடிப்பெருக்கு போன்ற விழாக்கள்லாம் வந்து நம்மளுடைய ஊர்களில் இன்றுமே நடந்துட்டு தான் இருக்குது. நீரினுடைய மகத்துவத்தை கொண்டாடுற ஒரு நிகழ்வாக தான் இது இருக்குது. பல பாடல்கள், கவிதைகள், பழமொழிகள் போன்ற இலக்கியங்களில் நீர் பற்றிய குறிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்படுது. இது தமிழர்களுடைய இயற்கையுடன் எவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்தாங்க அப்படின்றதையுமே வந்து இது நிச்சயமாகவே காட்டுது.

நிலத்தடி நீர் பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நீர் சேமிப்பகம் வந்து இந்த நிலத்தடி நீர். நம்ம காலடியில் தான் இருக்குது, ஆனால் அந்த நிலத்தடி நீர் தான் வந்து நமக்கு கிணறுகள் மூலமாக, ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நாம் இதை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டே போனாக்கா நிலத்தடியினுடைய நீர்மட்டம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால் மழை நீர் சேகரிப்பு காரியங்கள் இப்போ எவ்வளவோ வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலுமே அதை கொண்டே வந்து நம்ம நிறைய விஷயங்கள், வீடுகள் கட்டும் பொழுது மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அதெல்லாமே வந்து வச்சு கட்டுறது நம்மளுடைய ஒரு குட்டி ஸ்டெப்பாகவே இருக்கும். நீர்னுடைய வடிவங்கள் அப்படின்னு சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூன்று வடிவங்களில் வந்து இயற்கையில் காணப்படுது. திரவமாக தண்ணீராகவும், ரொம்பவே அந்த சாலிடாக ஒரு பனி போலவும், வாயுவாக நீராவியாக நமக்கு வந்து வெளிப்படுது. இந்த மூன்று வடிவங்களுமே இயற்கையினுடைய சமநிலையை பாதுகாக்க வந்து உதவுது. இதுவே தான் நீர்னுடைய மற்ற பல பொருட்களின் தனித்துவமாகவே இருக்குது. ஸோ மற்ற பொருளை காட்டிலும் ஒரு விஷயம் மூன்று வடிவங்களுமே பெற்றிருக்கு, அண்ட் ஈவன் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுற இந்த நீரை பாதுகாக்கிறது நம்ம கடமை தானே. நீரும் நம்மளுடைய ஆரோக்கியமும் வந்து ரொம்பவே இன்றியமையாதது. ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தவங்கனாலுமே அவங்களுமே என்ன சொல்வாங்க, நீரை காய்ச்சி குடிங்க, அதுக்குள்ளே இருக்கிற சில சில பாக்டீரியாஸ் இருந்தாலுமே அதை நல்லா வந்து தண்ணீர் குடிங்க. ஈவன் நம்மளுடைய செரிமானத்துக்கு அதுக்கு எல்லாமே கூட நம்ம உடல் வந்து நல்ல வலுவாக இருக்கணும், எல்லா மினரல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னாலுமே ஒவ்வொரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் வந்து கன்ஃபார்மாக குடிக்காமல் இருக்காதிங்கன்னு சொல்லி நம்மளுடைய டாக்டர்ஸ் எப்போவுமே நமக்கு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் நீருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. போதுமான அளவு தண்ணீர் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாருமே குடிச்சே ஆகணும். அதுல நீங்க வந்து சேமிப்பு தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செய்து உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் ஆன் டைம்க்கு எல்லாமே ஈவன் இப்போலாம் சொன்னது போல் அலாம்லாம் வச்சு தண்ணீர் குடிக்கிறாங்க. அந்த இப்போ வந்து எல்லாருமே நல்ல குளிர் அறையில் ஏசி ரூமில் வந்து இருக்கிறதுனால தண்ணீர் பற்றி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப குறைவாகவே வந்து கன்சியூம் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணாமல் நல்ல நிறைவாகவே தண்ணீரையுமே குடிங்க. அது உங்கள் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. தலைவலி, இந்த கவனக்குறைவு, இது எல்லாமே வந்து இதெல்லாம் நீக்கும். அதே சமயம் நமக்கு வந்து இந்த பதட்டம்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இந்த காமாக நம்மளுடைய உடம்பை வந்து சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்குமே இந்த தண்ணீரினுடைய பயன்கள் வந்து ரொம்பவே இன்றியமையாததாகவே இருக்கு. அதனால அந்த நீரை ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக நமக்காக வரவிருக்கும் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து துளி துளி மழையாய் வந்தாய் என்ற பாடல் தான். ஹரிச்சரன் மற்றும் தன்வி குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இந்த நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

நேரம் 3:51. அறிவம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் நீரினுடைய மகத்துவத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படிலாம் வந்து சேமிக்கலாம், அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நீரின்றியமைய அது உலக என்ற டாபிக் கீழே பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம இதெல்லாமே இவ்வளோ மகத்துவமான செயல்களை புரிகிற இந்த நீரை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு பார்க்கும்பொழுது, நம்ம குளிக்கிற நேரத்தை வந்து குறைச்சிக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு காக்கா குளியல் போடணுன்ட்டு கொட்டிய தண்ணியை எடுத்து இப்படி தெளிச்சிக்கணும் அவசியம் இல்லை. சரியான அளவுக்கு வந்து நம்ம தண்ணீர்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நம்ம வந்து இந்த நீர்நிலைகள்லாம் போய் குளிக்கும் பொழுது அங்கே போய் சோப் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டாக்கா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மழை நீரை சேகரிக்கிறது, கசி உள்ள குழாய்கள்லாம் இருந்துச்சுன்னா உடனே அதை வீடுகளில் சரி செய்கிறது, இல்லை பள்ளிகளில் எங்கே பார்த்தாலுமே அதை குறித்து கம்ப்ளைண்ட்ஸோ எதுவுமே வந்து நம்ம செய்யலாம். அதே போல் தேவையில்லாமல் தண்ணீரை வந்து ஊட விடாமல் இருக்கலாம். வீடுகளில், பள்ளிகளில் மற்றும் அலுவலகங்களில் நீர் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வுகளை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். சிறிய செயல்கள் தான் பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கும். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக நமக்கு நீர் என்றாலே முக்கியமாக நமக்கு நினைவில் இருக்கு மரங்கள். எஸ், மரங்கள் நம்ம வந்து வளர்க்குறது நிச்சயமா ஊக்குவிப்போம். அது மாத்திரமல்லாமல் வீடுகள் தோறும் நம்ம இருக்கிற இடங்கள்ல குட்டி குட்டி செடிகள்லாம் வந்து வளருங்க. அதுதான் வந்து மழைக்கு ஒரு ஆதாரமாவே இருக்கு. சுற்றுப்புறத்தை பாதுகாப்பா வைக்கிறது நம்மளுடைய கைகள்ல தான் இருக்கு. ஏற்கனவே அங்க அசிங்கமா இருக்கு அப்படின்னும் பொழுது திரும்ப நம்ம மேற்கொண்டு அதை அசிங்கப்படுத்தாம அதை சுத்திகரிக்க என்ன எல்லாமே நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எல்லாருமே ஒன்றிணைந்து, இது ஒரு மனுஷனா இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒன்றிணைந்து செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நிச்சயமா மாற்றத்தை நோக்கிய ஒரு பாதிப்பாகவே இது வந்து இருக்கும். குப்பைகள் கழிவுகள் எல்லாம் போடாம நீர்நிலைகளை வந்து அசுத்தப்படுத்தாம இருக்கிறது, அது மாத்திரம் இல்லாம மாசுக்களை வந்து கட்டுப்படுத்துவது, குறிப்பா இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் எல்நினோ அதெல்லாம் வேற இருக்கு அப்படின்லாம் வந்து கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல நம்ம கையில இருக்கிற காரியங்கள்ல ஹீட் எனர்ஜி இந்த பொல்யூஷன்ஸ் அந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணி பத்திரமா இயற்கையோடு நம்ம வந்து முடிந்த அளவு, ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூசேஜில் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே அந்த காலத்து போல் மாறிட முடியாது, ஆனாலுமே ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது

நல்லதுக்கும் நம்ம வந்து ஒரு வழி வகுக்கிறோம், நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய சந்தோஷத்திற்கும் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையுமே வந்து அவங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான மகத்துவமான செயல்களை நிச்சயமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நிச்சயமா செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எஸ், இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ மகத்தான காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையுமே மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அண்டில் தென், திஸ் இஸ் மீ, உங்கள் பவானி சைனிங் ஆஃப். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக ரோஜ்

0: ஒன்று புள்ளி 4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் ஷெஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எப்படி அப்படியே வைப் அப்படியே அதிர வைப்போம்ல. எஸ், இன்றைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேம் ஷோட தான் உங்க கூட நான் விளையாட வந்திருக்கேன். என் கூட விளையாட ரெடியா? எஸ், நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்க போன் எடுங்க, 298

0903 அல்லது 2952052544 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி ஏன் கூட கேம் விளையாடலாம், பவானி பவானி கேம் கேம் என்று சொன்னியே என்ன கேம் பவானி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே எனக்கு தெரிகிறது. எஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கேம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சாங்கை கேட்டுட்டு தானே நம்ம வந்து பிளே பண்ணுவோம். ஸோ எஸ் நம்ம கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேட்க போற சாங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா மதராசி திரைப்படத்துல இருந்து சலம்பல பாட்டு தான் நம்ம வந்து கேட்டுட்டு வர போறோம். சாய் அபேன்கர் குரல்ல சூப்பரான ஒரு பாடல் அனிருத் ரவிச்சந்திர இசைப்புல கேட்டு மழந்திரங்க. எல்லாமே சமதுல

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: நேரம் 4:08 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வித் மீ உங்க பவானி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கேம் ஷோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு எப்பவுமே பரிச்சயமான ஒரு கேம் தான். என்ன நீ யோசிங்க பாக்கலாம். எஸ் அதேதான், எஸ் மாத்தி யோசி தான் வந்து விளையாட போறோம். நமக்காக நம்ம கூட விளையாட்டுக்காக காலர்ஸ் அப்படியே காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்க போறோம். எஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க காலர் யாருன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: கேம் தெரியும்?
1: ஆமா,

0: ராசிமா யோசிச்சிடலாமா? அதாவது நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க வந்து வேற பதில் சொல்லணும், அதுக்கான சரியான பதிலா சொல்லவே கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? வணக்கம்.
1: ராஜலட்சுமி
0: அம்மா, நீங்க கேம் ரெடியா?
1: ரெடி.
0: சூப்பர். ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: கோயிலுக்கு போகணும்.
0: ஓகே, இப்போ எங்க இருக்கீங்க? சீக்கிரமா சொல்லணும், யோசிக்க கூடாது.
1: சனி பிரதோஷம்.
0: சரி, காலை சீக்கிரமா எழுஞ்சீங்களா?
1: மத்தியானம் சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: லைப்ரரி போகணும்.
0: லைப்ரரியில போய் என்ன புக் படிப்பீங்க? என்ன மாதிரி கதை பிடிக்கும்?
1: எழுந்திருப்பீங்களா?
0: குளிச்சிட்டு துணி துவைப்பீங்களா? துவைச்சிட்டு தானே குளிப்பாங்க.
1: வாஷிங் மெஷின்ல போட்ட துணியை காய வைக்கணும்.
0: ஆஹா, அப்பா சூப்பரா விளையாடுறீங்க, போங்க. ரொம்ப அழகா விளையாடுனீங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. வா, சூப்பராவே கேம் விளையாடுறாங்க. சோ எஸ், அடுத்த கலர் நம்ம கூட எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து? ஓகே சார், நலமா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு நம்ம கேம்குள்ள போயிடலாமா? இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா?
2: மழை வர மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மழை வர மாதிரி தெரியல.
0: மழை வருதா வரலையா?
2: வெயில் காலத்துல சரியான வெயில்,
0: அதனால மழை வரும்னு நினைக்கிறீங்களா?
2: நான் கதை ஓட்டமா நல்லா இருக்குது.
0: அதான் மழை வருமா?
2: பத்து போலான்னு பாக்குறேன். பத்துக்கானா?
0: புரியல.
2: பேருந்து வரும் பாக்கானா?
0: நீங்க அத தமிழ்ல சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. நீங்க வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, அதையே நீங்க தமிழ்ல சொல்லிருக்கீங்க, அவுட் ஆயிட்டீங்களே. நன்றி நன்றி, ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து?
3: மாலை. இனி வணக்கம்மா.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், சாம்பல்பட்டி கோபால்.
0: ஓகே கோபால் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கம்மா.
0: ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
3: போலாமா.
0: ஓகே, இது பஸ்ல நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்களா?
3: நடந்து போறமா?
0: நடந்து போவீங்களா?
3: ஆமாமா.
0: ஆமாமா, வா சொல்லியே, அவுட் ஆயிட்டீங்களே.
3: ஆமா, திரும்பி சொல்ல கூடாது இல்ல.
0: ஆமா, சரி சரி, நல்ல முயற்சி, ரொம்ப அழகா விளையாடுங்க. ஓகே, நன்றி நன்றி ஐயா. ஓகே, நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாத்துறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: ஓகே சார், நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார். ஓகே, நீங்க கேம் ரெடியா?
4: ரெடி.
0: ஓகே, சினிமாலாம் பாப்பீங்களா?
4: இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன்.
0: எந்த ஊர்ல இருந்து?
4: நான் சொன்னதே கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
0: யாரு யார் கேட்க மாட்டாங்க?
4: வந்ததே அதே சொல்லிட்டே இருக்காங்க.
0: யார் சொல்றாங்க?
4: எப்படியோ போங்க.
0: நீங்க நீங்க வந்து யார சொல்றீங்க?
4: எனக்கு என்னன்னு தாங்க முடியல.
0: என்ன புரியல?
4: வந்துகிட்டே இருக்கேன்.
0: என்ன, எங்க வர்றீங்க?
4: நான் வந்து போயிட்டே வரேன்.
0: இப்ப வந்துட்டு இருக்கீங்களா, போயிட்டு இருக்கீங்களா?
4: ஒரே தலைவலியா இருக்கு.
0: ஐயோ, நான் பேசுறதா?
4: சரியான வெயில் இன்னைக்கு.
0: அப்படியா, மழை பெய்யுமா?
4: இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். இன்னைக்கு
0: என்ன சாப்பிட்டீங்க?
4: ஊர்ல இருந்து போயிட்டே இருக்காங்க நண்பர்கள் எல்லாம்.
0: எங்க போறாங்க?
4: வந்ததுல இருந்து அதே கேட்டுட்டே இருக்காங்க.
0: யாரு?
4: போனதே திரும்பி திரும்பி வந்து குழப்பறாங்க வந்து.
0: அச்சோ, சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டுல?

0: நான் நாளைக்கு தான் ஊருக்கு போவேன்.
1: எத்தனை தடவை ஊருக்கு ஊருக்கு போயிட்டு வருவீங்க?
0: எனக்கு பொழுது போக மாட்டேங்க.
1: பொழுது போகலன்னா ஊருக்கு போயிட்டு வந்துருவீங்களா?
0: சரியான வெயில் எடுத்ததுனால எனக்கு தலைவலி வந்துருச்சு.
1: அச்சோ, ஆனா நீங்க ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு முயற்சி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சூப்பர். ஆக்சுவலா இந்த கேம்ல வந்து இன்னொரு இதுவுமே இருக்காது. என்னன்னா, நம்ம வந்து சொன்ன வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இதையுமே வந்து வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து அழைய கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு நாம கூட அழைய சூப்பரான இந்த கேம் வந்து நம்ம வந்து இன்னும் சூப்பராக விளையாடலாம். அதுக்கு முன்னாடி காத்து வாக்கு ரெண்டு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்திலிருந்து 2 2 2 அப்படின்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சுனிதி சௌஹான், சஞ்சனா கல்மாஞ்சி அவங்க குரலில், விக்னேஷ் சிவன் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திர சாம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இந்த நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:21 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம மாத்தியோசி கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்கோம், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில. எஸ் நம்ம காலேஜ் எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்காங்க. யாரு நம்மளுடைய கேள்விகளுக்கு தவறான பதில்களை அழகா சொல்ல போறாங்க, யாரு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
3: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, நீங்க கேம் ரெடியா?
4: ரெடியா இருக்கேன், சொல்லுங்க மேம்.
3: ஓகே, நீங்க சினிமா பாப்பீங்களா? என்னது
4: என்ன
3: புக் கடைசியா நீங்க படிச்சீங்க?
4: விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு கம்பி.
3: கம்பி கம்பி என்ன பண்ணணும்?
4: கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது.
3: கம்பி இல்லையா?
4: எறும்பு ஊற கல்லும் தேயும்.
3: எறும்பு ஊற கல்லு தேயுமா கரையுமா?
4: வாழ்க்கையில சிரிச்சுட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்.
3: அப்ப அழுதுட்டு இருந்தா?
4: இங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பாப்பா அழகா இருக்கு பாக்க.
3: அவங்க பேர் என்ன?
4: மாடு நமக்கு பால் கொடுக்கும்.
3: அப்புறம் வேற என்ன கொடுக்கும்?
4: எப்பொழுதுமே ஃபேன் அதிகமா போட்டுக்க கூடாது.
3: ஃபேன் போடாம புக வேர்த்து ஊத்தணுமா?
4: அழுகை அப்படிங்கறத விட சிரிப்பு உடலுக்கு நல்லது.
3: சரி, அப்ப சிரிச்சுட்டே இருந்தாக்கா எல்லாமே சரியாயிடுமா?
4: இனிய பாடல்கள் கேட்கும் பொழுது வாழ்க்கையில நம்ம உயரத்துக்கே போவோம்.
3: உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
4: என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் சுதன்.
3: அவர் என்ன பண்றாரு?
4: கம்ப்யூட்டர் மற்றும் தொலைக்காட்சி, இது ரெண்டோட கம்ப்யூட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
3: ஓகே, கம்ப்யூட்டர் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க?
4: டி ஆர் ராஜேந்திரன் சார் சூப்பரான நடிகர்.
3: அப்படிங்களா, அவருடைய படங்கள் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம்.
4: எங்க வீட்டுக்கு வரவங்க எப்பொழுதுமே இன்முகத்தோட சிரிச்சுதான் வரவேற்பேன்.
3: அப்படிங்களா, அப்ப உங்க வீட்டுக்கு நான் வரட்டுமா?
4: உப்பு கம்மியா தான் போடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது.
3: அதிகமா போட்டா
4: இந்த சுகர் இருக்கு பாத்தீங்களா, அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: ஆஹா, அருமை அருமை, ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ரியலாவே ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆப்ல சரியா வரல மேம், நான் நினைச்சேன் நீங்க க்வெஸ்சன் கேட்டு நான் ஆன்சர் பண்ணோன்னு.
3: ஓகே ஓகே,
4: பண்ணாம எனக்கு பேசணும்ங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்.
3: ஓகே ஓகே, ரொம்ப பட் ரொம்ப அழகா சிறப்பா விளையாடுனீங்க, நன்றி வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப ஹாப்பி மேம், தேங்க் யூ சோ மச் மேம்.
3: நன்றி நன்றி. ஆஹா, சூப்பரா, அவ்வளவு அழகா வந்து தன்னுடைய கேட்ட கேள்விக்கு அவ்வளவு தவறா கரெக்டா சொன்னாங்க. நெக்ஸ்ட்

0: யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: மதுரையில இருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: மாத்தி யோசிச்சு நம்ம வந்து விளையாட போறோம். கேக்குற கேள்வி சொல்லாம அதற்கு அகைன்ஸ்டா மாற்று பதில்கள் வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? ரெடியா? நீங்க உங்களுக்கு பஸ்ல எல்லாம் பயணிச்ச பழக்கம் அனுபவம் இருக்கா?
1: ஏங்க மதுரையில வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்துது, மறுபடியும் சம்மர் ஆரம்பித்தது மாதிரி இருக்குங்க.
0: அப்படிங்களா? சரி, அதனால நம்ம மழை வருமா வராதா?
1: நேற்றுக்கு மீன் ஆற்றுல மீன் பிடித்தேன் வைகாசில. வாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு சாப்பிட. நீங்க
0: அப்படியே வந்துட்டோமா?
1: எனக்கு சிறு வயதுல இருந்து எனக்கு ரொம்ப இந்த கூட்ஸ் வண்டியில போறதுனா ரொம்ப பிடிக்குங்க சகோதரி.
0: அப்படிங்களா? ஓகே, என்ன மீன் எல்லாம் பிடிச்சீங்க நேற்று வைகை ஆற்றுல?
1: நிகழ்ச்சி கவிதை தொகுப்பு குடுக்கறீங்கவா, அவ்வளவு நல்லா இருக்கு. நிகழ்ச்சி கொடுக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு லிசனர்ஸ்க்கு. இந்த எவ்ரி வீக் ஒன்ஸ் இந்த கவிதை தொகுப்பு வைங்க, நல்ல நிகழ்ச்சி நல்லா இருக்கு.
0: அப்படிங்களா? நன்றி ஐயா. ஓகே, நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: கொடைக்கானல் என்ன ரொம்ப நாள் கழிச்சு நேற்று போன வாரத்துல போயிட்டு வந்துச்சு. அவ்வளவு கொடைக்கானல் அவ்வளவு ஹில்ஸ் ஏரியா கூட்டணும், அவ்வளவு லொகேஷன் இயற்கை சார்ந்தது. அதுக்கு மலைகளின் இளவரசி வந்தாலே அதற்கே சாரும். கொடைக்கானல் போயிட்டு வந்தேன் சவாரி.
0: அப்படியா? அங்க யானை சவாரி அதெல்லாம் பண்ணீங்களா?
1: அது சென்னையில ஒரு முக்கியமான ஒரு இடம். நான் மகாபலியவரை பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னையே நீங்க வழி காமிச்சு எனக்கு ஒரு நீங்களும் வந்தீங்கன்னா அதை ஷேர் பாருங்க சகோதரி, கூட நல்லா சுற்றி காமிப்பீங்க.
0: சூப்பர் சூப்பர் சார். டிவி எல்லாம் பாப்பீங்களா? பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் ஐயா?
2: வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: ஓகே ஓகே ஐயா, சாப்பிட்டீங்களா?
2: ஹலோ
0: ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? சரிங்களா? ஓகே, சாப்பிட்டீங்களா ஐயா?
2: போயிட்டு இருக்கேன்.
0: எங்க போறீங்க?
2: வந்துருவேன் நாளைக்கு.
0: இப்ப எங்க இருக்கீங்க?
2: ஒரே மலையா இருக்கு.
0: எந்த ஏரியா?
2: ஒயிட்ஃபீல்ட், பெங்களூர்.
0: அவுட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? நான் கேட்ட கேள்விகளுக்கு மாற்ற சொன்னோம், பட் ரொம்பவே அருமையா விளையாடுனீங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஆஹா, ரொம்பவே அழகா ரொம்ப அமைதியா சூப்பரா விளையாடினாங்க. நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: மாலை வணக்கம். பவானி மேடம்.
0: மாலை வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிடுங்க.
3: சென்னை ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்.
0: ஓகே வெங்கட் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் சார். ஓகே, நம்ம கேமுக்கு போயிடலாமா?
3: போலாம் மேடம்.
0: ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா?
3: தங்கம் வெள்ளி பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. காலையில இறங்குறது, சாயங்காலம் ஏறுது.
0: ஓகே, அதனால தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம்ட்டு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா?
3: காய்கறி பாத்தீங்கன்னா விளைச்சல் கம்மி, மழை கம்மி. கேரளாலயே இந்த வாட்டி வந்து கேரளால பெய்யவே இல்லை இன்னும்.
0: ஓகே,
3: நேத்து பாம்பேல 30 சென்டிமீட்டர் மழை.
0: ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல மழை பெய்யுமா?

0: இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் அன்னைக்கு வின் பண்ணாங்க. நேத்து இந்தியா அயர்லாந்து மேட்ச் படு தோல்வி.
1: அச்சோ, நம்ம எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய மேட்ச்ல நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு?
0: அதே மாதிரி கால்பந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அர்ஜென்டினா, அது மாதிரி பெல்ஜியம், ஈரான், அது மாதிரி போயிட்டு.
1: ஓகே, உங்களுக்கு செல்ல பிராணி இருக்கா?
0: நம்முடைய சூரிய வம்சி நேத்து எடுத்திருந்தா வின் பண்ணிருக்கோம், ஆனா எடுக்கல.
1: ஓகே, வாவ், சூப்பர் சார், நீங்க ரொம்பவே அழகா வந்து விளையாடுனீங்க.
0: நன்றி மேடம்,
1: நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, வா, சூப்பரா நம்மளுடைய காலேஜ் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்து தொடர்ந்து ஒரு நல்ல சாங் கேட்டுட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்மே இருக்கு. ஸோ வரப்போற சாங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ராயன் திரைப்படத்திலிருந்து வாட்டர் பேக்கெட் அப்படின்ற பாடல் தான். சந்தோஷ் நாராயணன் குரல்ல, ஸ்வேதா மோகன் அவங்க குரல்லையும், கானா காதர் அவர்கள் வகைகள்ல ஏஆர் ரஹ்மான் இசைப்பில வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சிம்மதுல.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும், அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: போயிடலாம்
1: அப்படியா? எத்தனை நாளா அப்படியே பண்ணுவீங்க? சப்போஸ் விட்டுட்டீங்கன்னா?
0: பேப்பர்ல நிறைய நியூஸ் பார்த்தேன்.
1: என்ன நியூஸ் எல்லாம் பாப்பீங்க?
0: இங்க உள்ள ஒரு முருகர் படம் ரொம்ப அழகா இருக்குது.
1: இப்ப எங்க இருக்கீங்க?
0: கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவுல நிறைய ஆணியா அடிச்சு அடிச்சு அப்படியே ஓட்ட விழுந்து போச்சு.
1: அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கீங்களா?
0: செங்கல் இருக்கு பாத்தீங்களா, செங்கலை எடுத்து எடுத்து அடிக்கி அடிக்கி வச்சேன், கிள்ள கிள்ள விழுந்து.
1: அச்சோ, ஏன் செங்கல்னா வீட்டுல இருக்கு?
0: வெங்காயம் வெட்டினா கண்ணீர் வரவே தெரியாது எனக்கு.
1: பாருங்க எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்ணீர் வராத அளவுக்கு வெங்காயம் வெட்டுறீங்க?
0: இந்த மூலையில எல்லாம் அழகா இந்த பொம்மைகள் எல்லாம் எங்க பேரம் பேத்தி விளையாடுவாங்கன்னு அழகா எடுத்து வச்சிருக்கேன்.
1: உங்களுக்கு பொம்மை பிடிக்குமா?
0: தையல் ஊசி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊசியில ஓட்ட அப்படியே உடஞ்சு போச்சா, திருப்பி நான் ஒரு புது ஊசி எடுத்து மாட்டிட்டேன்.
1: ஓ சூப்பர், நீங்களே செஞ்சிருவீங்க எல்லாமே?
0: சமையல் பண்ணும்போது கொஞ்சம் காரம் அதிகமாயி போச்சு இன்னைக்கு.
1: ஐயோ என்ன செஞ்சீங்க?
0: இந்த பெல் மணி இல்ல, அந்த பெல் மணி அடிக்கவே மாட்டுது.
1: ரிப்பேர் பண்றதுக்கு கடையில கொடுத்தீங்களா?
0: வீட்ல நிறைய தூசியா இருக்கு, பெருக்கணும் தான் பெருக்கணும்.
1: ஏன் லேட் ஆயிடுச்சா?
0: இந்த செம்புல நிறைய தண்ணி வச்சு செடிக்கு கொஞ்சம் ஊத்திட்டே இருக்கிறேன்.
1: ஓ செடி வளர்க்குறீங்களா? என்ன செடி எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: பைல பிரிண்ட் போட்டு அழகா இருக்குது.
1: என்ன பைல?
0: என்ன
1: செடி சொல்லவே இல்லையே.
0: இந்த பையெல்லாம் நிறைய இந்த கேரி பேக் எல்லாம் வருது பாத்தீங்களா, கேரி பேக் பையில துணி பையெல்லாம் எடுத்து எடுத்து அழகா வச்சு யாருக்கும் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருவோம்.
1: ஓ துணி பைய கிஃப்ட் கொடுப்பீங்களா? சூப்பர். எனக்கு செடி பேர் சொல்லுங்களேன்.
0: என்ன
1: பண்ணீங்க?
0: ஒரு கிளி, பச்சை கிளி அழகா இருக்குது, ஆனா அது பிளாஸ்டிக் கிளிலாம் அழுக்கா இருக்குது.
1: அச்சோ, அந்த கார தான் இதுல ஓட்டி இருக்கோ.
0: கேலண்டர் மாத்தி
1: என்னன்னு தெரியல, விளையாடுனீங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள். சூப்பரான விளையாடுனீங்க, வேற லெவல். நீங்க போங்க.
0: நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள். வா, சூப்பராக விளையாடிட்டாங்க. கேலண்டர் லைட்டா தான் வந்தாங்க, மத்தபடி அவங்க அதையுமே அழகா சமாளிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்திரம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: பத்மாவதி பவானிக்கு மூணு வணக்கம்.
1: மூணு வணக்கமான ஒரு பொண்ணு
2: தானே இருந்துட்டோம்.
1: பாசம் நேசம். நன்றிமா. ஓகே, சரி, நம்ம கேம் என்னன்னு
2: தெரியும்லமா?
1: ஓகேமா, விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது?
2: துணி காயுது.
1: போய் எடுக்கலையா?
2: ஊருக்கு போலான்னு
1: பாக்குறேன். எந்த
2: ஊரு? சாப்பாடு காலத்துக்கும் சாப்பிடுறேன்.
1: சாயந்தரம் செஞ்சீங்களா, காலைல செஞ்சீங்களா?
2: பஸ்ஸுக்கு போ.

0: என்ன பண்றதுன்னு தெரியல, நடக்கணும்.
1: பஸ்ஸுக்கு போகணுமா? ஓகே, சரி, எங்க போறீங்க?
0: போய் காபி போடணும்.
1: காபி போடுறதுக்கு பஸ்லயே போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வாவ், ரொம்ப அழகாவே ட்ரை பண்ணாங்க, சூப்பரா விளையாடினாங்க. நம்ம அடுத்த காலைக்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கும். உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன், கேரளம்.
1: ஓகே சார், ரெடியா கேமுக்கு?
2: என்ன மேடம் விதிமுறை?
1: அதாவது நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க அகைன்ஸ்டா வேற பதில்கள் சொல்லணும். சரியான பதில் சொல்லவே கூடாது.
2: சரி மேடம்.
1: ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, நாளைக்கு எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க?
2: இப்பதான் சாப்பிட்டு வரேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: நாளைக்கு மாயரம் போலாம் இருக்கேன்.
1: புரியல, ரொம்ப யோசிக்க கூடாது.
2: என்ன
1: இருக்கு?
2: மேடம், நான் உங்க வீட்டுக்கு வரலாமா?
1: வரலாமே. கடைசியா யார்கிட்ட போன் பேசுனீங்க?
2: நான் எப்பயுமே தூங்குறப்ப படம் பாப்பேன்.
1: என்ன படம் பாத்தீங்க லாஸ்டா?
2: நான் குளிச்சிட்டு தான் சாப்பிடுவேன்.
1: நான் படம் பத்தி கேட்டனே, என்ன படம்?
2: நாளைக்கு எதுக்கு போலாம்னு இருக்கேன்.
1: எதுக்கு?
2: பீச்சுக்கு போலாம்னு இருக்கேன்.
1: எதுக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் பீச்னு சொல்லிட்டீங்க. ஓகே, பட் ரொம்ப அழகா விளையாடுனீங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி. வா, ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. சோ எஸ், நம்ம அடுத்த கொலை கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? கலா மேம். ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்க? ஆ,
3: ரெடியா இருக்கேன்.
1: ஓகே, என்ன விதிமுறைகள் தெரியும்ல?
3: தெரியல மேடம். ஆ, இதுல அவுட் ஆகும் மாதிரி
1: புரியல.
3: நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதே அவுட் ஆகிற மாதிரி நினைப்பா.
1: ஓ, சரி சரி. அப்புறம் குறிப்பா விஷயம், ரொம்ப நேரம் எடுத்து கூடாது யோசிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, கடைசியா பார்த்த படம் என்ன?
3: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க மேடம்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு?
3: எங்க அம்மாக்கு காபி போட்டு மேடம்.
1: இன்னும் தரலையே காபி?
3: செடி வச்சிருக்கேன்.
1: என்ன செடி எல்லாம் வச்சிருக்கீங்க?
3: வெளியே பாடம் போக முடியல.
1: மழை பெய்யுதா?
3: வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கடையில் குடுக்கணும்.
1: எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க?
3: நாளைக்கு வேலைக்கு போறேன்.
1: என்ன செடி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களே சிரிச்சிட்டு. ஓகே ஓகே, ரொம்ப அழகா விளையாடுங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓகே, வாவ், சூப்பரா, ரொம்ப அழகா நம்ம காலேஜ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம வந்து விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்து சவதிக்கோ என்ற பாடல் தான் வந்து வந்துட்டே இருக்கு. ஆண்டனி தாசன் குரல்ல, அறிவு வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திர இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கிறது நம்ம எஃப்எம் 91.4 எல்லாமே சிம்மதுல.

0: 91.4 இனி எல்லாமே தூளு. எஸ் வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:47 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில மாத்தி யோசிக்க இருந்தா விளையாடிட்டு இருக்கோம். எஸ் நம்ம கூட விளையாடுறதுக்காக நம்ம காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் பேருமா? ஓகே ஓகே, நம்ம கேமுக்குள்ள போயிடலாமா? என்ன சாப்பிட போறீங்க? எங்க வந்தீங்க? என்ன சொல்லணும்? சரி, நாளைக்கு ஊருக்கு போறீங்களா?
1: ஹலோ,
0: என்ன சாப்பிட
1: போறீங்க?
0: ஓகே சரி, விடுமுறை கிடைச்சா தூங்குவீங்களா, வெளியே போவீங்களா? மாத்திரை சாப்பிடுவீங்களா? நினைச்சிட்டீங்களா தண்ணில மழையில? ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: Thank you,
0: thank you. So yes, நம்ம வந்து நம்ம கேம்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னது இதுதான். நம்ம வந்து ரொம்ப நேரம் யோசிக்க டைம் எடுத்துக்க கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம யோசிச்சாக்கா ஏதாவது ஒன்று புலப்படும், அப்ப நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் ஈஸியா. இதுதான் இந்த கேமினுடைய ட்ரிக்கே. ஸோ தயவு செய்து யோசிக்காம அப்படியே டப்பு டப்பு டப்பு நீங்க வந்து தப்பு தப்பா சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நம்ம அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருக்கு?
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், ஊரை பார்த்தா

0: சுந்தரேசன்.
1: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, கேமுக்கு போயிடலாமா?
0: போயிடலாம் மேடம்.
1: ஓகே சார், சாப்பிட்டீங்களா?
0: வெளியே போறோம் மேடம்.
1: எங்க போறீங்க?
0: சாப்பிட போறேன் சார்.
1: என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம்? ஸ்நாக்ஸா?
0: இல்ல, கடைக்கு போயிட்டு வந்துட்டு அப்போ
1: வந்துட்டு என்ன பண்ணப்போறீங்க? ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து?
2: மேடம் வணக்கம். மேடம், சாமல்பட்டி தல வெங்கட் மேடம்.
1: ஓகே சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் மேடம், நீங்க?
1: சூப்பரா இருக்கும் சார். ஓகே, கேமுக்கு போயிடலாமா?
2: போலாங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு விண்டோ சீட் பிடிக்குமா?
2: மழை வர மாதிரி இருக்கு மேடம்.
1: எப்பத்துல இருந்து
2: வண்டி வேற அடிக்கடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது?
1: சரி, கடைசி யார்கிட்ட போன் பேசுனீங்க?
2: இன்னைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வேற தைச்சு கொடுக்கணும் மேடம், டைம் ஆயிடுச்சு.
1: வண்டி என்ன ஆச்சு ப்ராப்ளம்?
2: அயன் பாக்ஸ் வேற சரியா வேலை செய்யலைங்க மேடம். அயன் பாக்ஸ்,
1: அயன் பாக்ஸ் வண்டியை ரெண்டுத்தையும் கடைக்கு கடையில வைக்க போறீங்களா?
2: தேதி வேற மேடம், கிடைக்கவே இல்லை மேடம் இன்னைக்கு டேட்டு.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன?
2: கண்ணாடி பாக்குறது அழகா இருக்கு மேடம், பல பழம் இருக்கு.
1: கண்ணாடி அழகா இருக்கா, கண்ணாடியில பாக்குறது அழகா இருக்கா?
2: பஸ் வேற இன்னைக்கு வரவே இல்லை மேடம், காலையில 7 மணிக்கு வர வேண்டிய பஸ்
1: அச்சோ. அதனால என்ன பண்ணீங்க, நடந்து போயிட்டீங்களா?
2: எங்க வீட்டுல வேற ஒன்னும் டீ வச்சு கொடுக்கல மேடம்.
1: அச்சோ, சரி, கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
2: தண்ணி வேற மேடம், பைப்ல அப்பப்ப விட்டு விட்டு வருது.
1: சரி, போன்ல வால்பேப்பரா யார் வச்சிருக்கீங்க?
2: கரண்ட் வேற மேடம், அப்பப்ப கொஞ்சம் கட்டாயி கட்டாயி வருது மேடம்.
1: நீங்க சந்தோஷமா இருந்தா யாருக்கு முதல்ல சொல்வீங்க?
2: இன்னைக்கு மளிகைக்கு போயிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் வாங்கிட்டு வந்தோம் மேடம்.
1: மிளகாய் தூள் வாங்கி என்ன சமைக்கலாம் இருக்கீங்க?
2: நாளைக்கு காலையில அப்படியே போய் மட்டன் எடுத்துட்டு வந்து செய்யணும் மேடம்.
1: என்ன செய்ய போறீங்க?
2: நாளைக்கு வந்து மேடம் பூரி செய்யலாம் இருக்கிறேன்
1: மேடம். அவுட் ஆயிட்டீங்க. நன்றி நன்றி, சூப்பரா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
1: வா, சூப்பராகவே நம்ம கலர் வந்து ரொம்ப அழகாக விளையாடினாங்க. அடுத்த கலர் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் சார்.
3: சிவகுமார்
1: சார், மறுபடியும் உங்கள் நேம் சொல்லுங்கள்.
3: சிவகுமார் மேடம்.
1: ஓகே சார், ஓகே, கேமுக்கு போயிடலாமா?
3: ஆ, கேம் போயிடலாம் மேடம்.
1: ஆ ஓகே சார், சாப்பிட்டீங்களா?
3: நேற்று மழை வந்தது மேடம்.
1: இன்னைக்கு வருமா?
3: நாளைக்கு எங்கே போகலாம்னு யோசிக்கிறேன்.
1: சரி, நாளைக்கு என்ன பிளான்?
3: எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டேன் மேடம்.
1: அப்ப நாளைக்கு வீட்லயே இருக்க போறீங்களா?
3: ஃபேன் ஓடிட்டே இருக்கு மேடம்.
1: சரி, ஆஃப் பண்ணிடலாமா?
3: சாப்பிட்டேன் மேடம்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
3: சாப்பிட்ட, நிறைய அடிக்குது.
1: அது ஃபேன் ஓடிட்டே இருக்குல்ல. சரி, இது சாயங்காலம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எங்க போறதா பிளான்?
3: நான் ஒரு மாசமா வாடகை கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் மேடம்.
1: சரி, இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா?
3: எப்பவுமே நல்லா சாப்பிடுவோம் மேடம்.
1: எல்லாமே சாப்பிடுவீங்களா, இனிப்பு காரம் சேர்ந்து?
3: பஸ் காத்துட்டு இருக்க, இன்னும் வரவே இல்லை.
1: இப்ப எங்க இருக்கீங்க?
3: வெயில் அதிகமா இருக்கு மேடம்.
1: அப்ப நேத்து மழை பெஞ்சிச்சுல?
3: டிவி பாத்துட்டே இருக்க.
1: டிவி பாக்குறீங்களா, என் கூட பேசுறீங்களா?
3: ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருக்கேன், லைன் கிடைக்கவே மாட்டேங்குது.
1: இப்ப கிடைச்சிருச்சா இல்லையா?
3: பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு மேடம்.
1: நல்லா இருக்கா? அப்படின்றத பதிலாக எடுத்துக்கொள்ளவா? ரொம்ப அழகாவே விளையாடுனீங்க, நன்றி சார், சூப்பர், வாழ்த்துக்கள்.
3: ஓகே ஓகே, நன்றி மேடம், நன்றி மேடம்.
1: ஓகே, வாவ், சூப்பர், ரொம்ப அழகா விளையாடுனாங்க. சோ எஸ், நம்ம வந்து தொடர்ந்து இப்படியே நிறைய பேசி விளையாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ எஸ், நம்ம கடைசி காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? ஓகே, சோ எஸ், நம்ம காலர்ஸ் எல்லாமே இன்னுமே கூட காத்துட்டு இருக்காங்க, நம்ம பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அப்பா
4: பூந்தமல்லி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம்.
1: நன்றி நன்றி ஐயா. ஓகே, நம்ம கேமுக்கு போயிடலாமா?
4: போலாமா? போலாம்.
1: ஓகே, உங்களுக்காக கடைசியா நீங்க யார்கிட்ட போன் பேசுனீங்க?
4: காலையில இருந்து சாப்பிடல.
1: என்ன, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க?

0: தொல்லை தாகம் இல்ல.
1: எலி தொல்லைனால சாப்பிடாம இருக்கீங்களா?
0: அட பூனை வர வந்து உயிர வாங்குது.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: கரப்பாம்பூச்சி தொல்லை தாகம் இல்ல.
1: எல்லாமே தொல்லையாவே இருக்கு. எங்க இருக்கீங்க நீங்க?
0: அம்மா தாயே சினிமா போறோம் பார்த்தா டிக்கெட் கிடைக்கல.
1: அச்சோ சரி இப்ப வீட்டுல என்ன பண்ண போறீங்க?
0: என்ன
1: பண்றதுமா? ஒரே வெயிலா இருக்குதுமா. மழை வருமா?

ரியலாகவே ரொம்பவே அழகாக போச்சு. ரியலாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அழகாக நம்மளுடைய காலர்ஸ்லாம் அப்பா பட்டு பட்டு பட்டு நீ என்ன வேணால் கேளு, நான் தப்பு தப்பாக பதில் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே வந்து தங்களுடைய இது எல்லாமே பதில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வாரிசு திரைப்படத்திலிருந்து ரஞ்சிதமே என்ற பாடல் தான். விஜய் மற்றும் மானசி குரலில், விவேக் வரிகளில், தமன் அவர்களது இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த ஷோலேருந்து மட்டும் இல்லாமல் இன்றைய நாளிலிருந்துமே நான் வந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is me, உங்க பவானி சைனிங் ஆஃப். அதுவரை கேட்டு இணைந்திருங்கள். இது நமது FM 91.4. இங்கே எல்லாமே சம்மதுல.

0: ஆமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சக்குஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:40. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூட நினைவுகள் அப்படிங்கிறது வந்து எந்த வயசானாலும் மாறாத மறக்காத பசுமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தான் கல்லூரியில் நாம் நிறைய படித்து பட்டப்படிப்பு நிறைய முடிச்சிருந்தாலும் இந்த பள்ளி வாழ்க்கை மாதிரி நிச்சயமாக யாருக்குமே வராதுங்க. ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், அது ரொம்ப மகிழ்ச்சியாக பசுமையாக மனசில் நிழலாடக்கூடிய ஒன்றா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அதில் ஒன்று, சில பாடம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சில ஆசிரியர்களை ரொம்ப பிடிக்கும், சில கிளாஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாடம் எடுக்க ஆளே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நாம் வந்து நினச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நீங்கள் திரும்ப ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யாருடைய வகுப்பில் அமர்ந்து மீண்டும் பாடம் கேட்க ஆசைப்படுவீங்க, எதற்காக அப்படிங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 1 8 6 0 0 3 8 இல்லனா 2 1 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களாக இருந்தா 0 4 4 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: மேடம், சொல்லுங்க மேடம்.

0: ஆமா, அது இப்போ இப்போ ஸ்கூல் திறந்த ஒரு சூழல்ல நம்ம வந்து செய்தி பார்த்தோம் அப்படின்னா தினமும் இந்த பிள்ளைங்க வந்து அழுதுகிட்டே போறது, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னா அந்த குழந்தைங்க அழறது, கூடவே வந்து அந்த பேரண்ட்ஸும் அழறது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இனிமையான ஒரு இதுதான் இல்லையா? என்னதான் வந்து அந்த அழுகை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட வாழ்க்கையுடைய முதல் ஸ்டெப் அந்த குழந்தைங்க எடுத்து வைக்கும் பொழுது அதெல்லாம் தேவை தானே அப்படின்னு தோணுது. வணக்கம் ரெயின்போ, சொல்லுங்க சார்.
1: என்னுடைய கிளாஸ் டீச்சர் தான் சொல்லுவேன் நான்.
0: எந்த வகுப்பு?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிங்க, மூணாவது நான்.
0: தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல.
1: அப்ப வந்து நளினி மிஸ் சொன்னாங்க.
0: சரி சரி.
1: பீரியட் வந்தாலே அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும்.
0: என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க அவங்க?
1: மேக்ஸ் தான் எடுப்பாங்க.
0: மேக்ஸ். அடடா,
1: அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர் நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு கிளாஸ் நான் பார்த்தேன்.
0: ரொம்ப சூப்பர் சார். மூணாம் வகுப்பு. வரவே வராது. ரொம்ப அழகு சார். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நடந்ததையும் அந்த நினைவுகளையும் ரொம்ப அழகா வந்து மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வகுப்பு எப்படி இருந்திருக்கும் இல்லையா நினைக்கத்தானே தோணுது. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சுந்தரேஷன் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து இங்கிலீஷ் மாஸ்டர் ரவிச்சந்திரன் மாதிரி இருப்பார் மேடம். அவரு
0: எந்த வகுப்பு?
2: பேரு
0: எந்த வகுப்பு?
2: நைன்த் ஸ்டாண்டர்ட் மேடம்.
0: சரி.
2: அதே மாதிரி சயின்ஸ் டீச்சர் கண்ணம்மன்ட்டு, அவங்க மறக்க முடியாது. திருப்பி ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா பாக்கிங்க. நாங்க ரெண்டு டீச்சர்ட்டையும் அந்த மாஸ்டர்ட்டையும் ஃப்ரெண்டா பாக்கினா கிளாஸ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஏதாவது தெரியலன்னா கூட லஞ்ச் டைம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம்.
0: அழகு, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: இருப்பாங்க. ஏதோ ரெண்டாவது ஒரு ஹிஸ்டரி மாஸ்டர் ஒருத்தரு, அவர் கதை வந்து
0: எப்படின்னா
3: கதை ஸ்டோரி மாதிரி சொல்லு, இந்த பாலைவன கப்பல், இந்த ஒட்டகத்தை பத்தி எல்லாம் அப்ப எங்களுக்கு அந்த வயசுல தெரிய வச்சவரு. ரொம்ப அழகா அதை சொல்லும் போதே இவரு அர்த்தது எப்போ வருவாரு. நேரங்கள்ல வந்து மரத்தடிக்கலாம் வச்சு கிளாஸ் எடுத்திருக்காரு
0: பாருங்களேன். அந்த கதை சொல்ற அழகு.
3: ஆமா, அவர் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவ்வளவு அழகா ஒரு பெரிய மனுஷமா நல்லா வேஷ்டி கட்டிட்டு ரொம்ப அற்புதமா அந்த கிளாஸ் நாங்க அட்டன் பண்ணிருக்கோம். அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினாரு பாருங்க. அது வந்து பெரிய எங்க தாத்தா கிட்ட நான் சின்ன குழந்தைல கதை எல்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி இருக்கும். அவரு சொல்லும் போது அவ்வளவு அழகா புரியுற மாதிரி, அவர் பாடம் மாதிரியே இருக்காரு. அவரு
0: நாமளே அந்த கதைக்குள்ள போயிடுவோம்ல, அப்படி
3: கதைக்குள்ள போற மாதிரி அவ்வளவு அழகா. இப்பெல்லாம் இருக்காங்களா இவங்க மாதிரி ஆசையெல்லாம் சொல்றாங்களா எனக்கு தெரியல. அதெல்லாம்
0: நன்றி நன்றி சார், உங்க அனுபவத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் இருந்தாதான் வந்து பிடிக்கும் இல்லையா? இப்பயும் அவ்வளோ ஆசிரியர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் நாம கேட்கும் பொழுதுதான் அதை உணர முடியும் இல்லையா? தொடர்ந்து நாம பேசுவோம். பள்ளிக்கு மீண்டும் நீங்கள் சென்றால் எந்த ஆசிரியருடைய வகுப்புல அமர்ந்து மீண்டும் பாடம் கேட்க ஆசைப்படுவீங்க, ஏன் அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் குரலில் மற்றும் இசையில் சினேகனின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். எவ்வளவு ஒரு ஆழமான வரிகள் இவை இல்லையா. சமுதாயத்தில் பல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய, பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய, ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் அமைக்கப்படுது. அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் விரும்பி அமரக்கூடிய ஒரு வகுப்பு, மீண்டும் இவங்க கிளாஸ்க்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய வகுப்பு யாருடையது அப்படிங்கிறது தான் என் கூட இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 இல்லனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: சைதாபேட்டை ஆனந்த் மேடம், உங்களை பாராட்டுறதுக்கு மொழியே

0: ஹலோ மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: செம்மையா வாய்ஸ் மேடம். நான் எனக்கு வந்து 8th படிக்கும்போது முருகையன் வாரியார் ஒருத்தர் சயின்ஸ் எடுப்பார் மேடம், நல்லா எடுப்பாரு. 7th அவர் தான், 8th அவர் தான்
1: மேடம்,
0: நல்லா அருமையா எடுப்பாரு. ஆனா அவரு எனக்கு சொல்லி கொடுத்தல மேடம், 99 மார்க் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் மேடம்.
1: சூப்பருங்க.
0: அறிவியல் அறிவு கலைஞர் ஒரு புக்கும் 10 ரூபா பணமும் வச்சு கொடுத்தாங்க மேடம், 88ல மேடம்.
1: அடடா, அந்த மதிப்பெண்ணை விட இந்த புத்தகம் இல்லையா, எவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இல்ல ரொம்ப அழகு சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க. அதாவது மலர் நினைவுகளுக்கு ஜஸ்ட் எத்தனை ஆண்டுகளுக்கு கொண்டு போயிட்டீங்க கண்டிப்பா டெஃபினட்டா நான் சொல்றேன். சார் கேக்குங்களா?
1: சொல்லுங்க.
2: நான் பட் ஒன் திங், உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, இப்ப கிளியரா இருக்குங்களா வாய்ஸ்?
1: எல்லாம் நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது சார், சொல்லுங்க.
2: ஆறாவது சார் ஆசையை மறக்கவே முடியாது. அவங்க காலம் எழுதிட்டாங்க, சரஸ்வதி ஆசையை வத்தல கொண்ட அக்ரஹாரத்துல இருக்காங்க. நல்லது இடத்துக்கு ஷேர் பண்ணும் பொழுது அவங்கள ஆசீர்வாதம் வாங்காம பிளஸிங் வாங்காம வர மாட்டேன். அவங்க கட்டுரை எழுதிப்படி அப்படி முத்து முத்துக்கெல்லாம் இருக்கும் சார், என்னை பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க. ஆரம்ப படிக்கல பக்கத்துல ஏதாவது புரோகிராம்னா, ஏதாவது ஆண்டு உள்ளாருன்னா எனக்கு டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆண்டனி பாட்டு பாடுங்க, அந்த முன்னாடி முன்கூட்டியே ஒரு முன்கூட்டி தயாரிப்பு இருக்கும். அந்த கட்டுரை எழுத அவங்க மாதிரியே எழுதுவானா அப்படியே எனக்கு 10க்கு 10 போடுவாங்க.
1: அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். உங்களை மாதிரி எத்தனை மாணவர்கள் அவங்களை உருவாக்கி இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில இல்லையா?
2: ரொம்ப இருக்கேன் சார், ஆசிரியர்களே மொத்தமா டோட்டலி ஆசிரியர்களே மறக்கவே கூடாது. அவங்கதான் என் கண்கள் கண்டிப்பா. அவர் அறிவு அறிவுக்கு அறிவை அறிவு கண்களை திறப்பவர்கள் ஆசிரியர்கள். அதனால மறுபடியும் அந்த ஆறாவது சரஸ்வதி ஆசிய போய் ஆறாம் போய் சேரணும். இந்த தலைப்புக்கு டைட்டில் கொடுத்ததற்காக நன்றி கூறி விடைபெறேன். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி சார். வணக்கம் ரெயின் போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: திருநெல்வேலி இருந்து காமராஜ்.
1: சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து ஞானதாஸ் ஒரு ஆசிரியர் உண்டு, தமிழ் ஆசிரியர். அவர் இந்த நலவன்பாங்க சிறப்பதிகாரமா
1: இருந்தாரு,
3: கதையோட சொல்லி விளக்கமா புரிய வைத்தார்.
1: எந்த வகுப்புல சார்?
3: அவர் பேர் வந்து சிவன்லா ஞானதாஸ்.
1: நீங்க என்ன வகுப்பு படிச்சிட்டு இருந்தீங்க?
3: நான் வந்து 7th. ஆமா, 7th படிக்கையில அவர் பாத்தீங்கன்னாக்கே அந்த நலவன்பால வந்து சொல்லுவாரு. நலனா கல்யாணம் முடிக்கிறதுக்காக தமிழ்ந்து வரையில பாத்தீங்கன்னாக்கே தேவர்களும் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ வந்து என்ன முயற்சி எல்லாம் பண்ணாங்கிறது அழகா சொல்லுவாரு. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து கண்ணு இமைக்காது, அவங்களுக்கு வேர்வையும் வராது, மாலைகள் வாடாது. இதெல்லாம் பார்த்து கரெக்டா வந்து தமிழ் கரெக்டா நல்லா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒவ்வொன்றும் விளக்கமா சொல்லிகள
1: பார்த்தேன்.
3: அதுல ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். அது நாளைக்கு நம்மளுக்கு வந்து புரிந்து படிக்க மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப இன்னும் ஞாபகம்.
1: சூப்பர் சார், அதை புரிஞ்சிருச்சு ஒரு சூழல் அப்படின்னா ரொம்ப அழகா நாம அதை வந்து படிச்சு நல்ல மதிப்பெண்ணை எடுத்துட முடியும் இல்லையா? அப்படியே சில பேர் வந்து பாடம் நடத்தும் பொழுது அப்படியே அந்த நம்ம திரைப்படம் பாக்குற மாதிரி முன்னாடி அப்படியே அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நிச்சயம் இருக்கும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம் சார்.
4: அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: மேடம் 1வது இருந்து 5வது பெரிய பட்சம் மேடம்.
1: சரி,
4: பேர் டீச்சர் பேர் கலா மேடம். எங்களுக்கு பின்னால இடம் காலியா இருக்கும், செடி எல்லாம் வைக்கிறது, கத்திரிக்காய் செடி, கீரை செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி, அதெல்லாம் எங்களை பார்த்து 10 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். அந்த ரெஸ்ட்ல செடிங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம், தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. நல்லா காயெல்லாம் கட்டு, நல்லா சூப்பரா காய்க்கும் மேடம். அதான் கத்திரிக்காய் சூப்பரா காய்க்கும் மேடம். அப்புறம் வந்து கத்திரிக்காய் அறுத்து அது மேடத்துக்கு கொடுத்துட்டு நாங்க எவ்வளவு கொடுப்பாங்க ஸ்கூல்ல மேடம். பேக் சைடுல அப்படி பேக் சைடுல இருக்க கத்திரிக்காய் எல்லாம்

0: வாழ்க்கை கல்வியும் சேர்த்து கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமா தான் அது இருக்கும் இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள். பள்ளிக்கூடத்துல எந்த வகுப்பை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க, மீண்டும் அந்த வகுப்புக்கு நான் போய் போகணும்பா, இந்த ஆசிரியர் கிட்ட திரும்ப நான் கத்துக்கணும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறத ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, வெயில் திரைப்படத்துல இருந்து நாமத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில். பாடலுக்கு முன்பு
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:26 நொடிகள் ஆயிட்டிருக்கு. மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அமர விரும்பும் வகுப்பு எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஆறாவது ஏழாவது படிக்கும்பொழுது நல்லா ஞாபகம் இருக்குது. கணக்கு வாத்தியார் அவரு சொல்லிக் கொடுக்குற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கணக்கு பாடங்கள் வந்து விடை சரி பார்த்தல்னு நம்ம கணக்கு போட்ட விடைய வந்து சரிபார்க்கறதுக்கு ஒரு முறை
0: முறை இருக்கு. ஆமா,
1: அந்த முறைப்படி நம்ம போட்டு பார்த்தோம்னா கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம போட்ட கணக்கு கரெக்டு அப்படிங்கறது மாதிரி. இப்ப நான் திருமண ஆகி குடும்பம் எல்லாம் பண்ணி கூட இப்பயும் நான் மைனஸ் பண்ணணும்னா அந்த கீழே இருக்கிற நம்பரையும் அந்த ரெண்டாவது நம்பரையும் ஆட் பண்ணணும்னா மேல இருக்கிற நம்பர் வரணும். அது வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு அந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குது எனக்கு.
0: ரொம்ப அழகா இல்ல, குறைவா பேசினா கூட ரொம்ப அழகா விளக்கமான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா, அந்த ஒவ்வொரு முறைக்கும் இந்த சரிபார்த்தல் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அதை சரி பார்த்துட்டு சரியா வந்துருச்சு அப்படின்னா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இல்லையா, அதெல்லாம் கேட்கவா வேணும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். யார் இங்க இருந்து? நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. எல்கேஜி
2: பாருங்களேன்,
0: நீ ஸ்கூலுக்கு போனா போதும் எனக்கு அழாம அப்படி. இது நல்ல ட்ரிக்கா இருக்கு.
3: விவரம் தெரிஞ்சும் தெரியாமே நம்ம இருப்போம்.
0: என்ன செய்யறோம்
3: என்ன பண்றோம்னே தெரியாது. நம்ம போய் உரிமையா போய் சாரு இதுல மேஜ மேல பேனா வச்சுக்கிறத கூட அதை போய் எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, டே இங்க கொண்டாடாம்பாங்க. அது ரொம்ப நல்லா, அது வந்து ஒரு இதா இருக்கும். அது மாதிரி கொடி ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சுதந்திர தின விழாவுக்கு இதுக்கெல்லாம் அதுக்கு வந்து பெண் குழந்தைங்க இது ஜெயில பொம்பளைங்களாம் வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, அந்த கிரவுண்ட் எல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க எல்லாருக்கும் எல்லாரும் உட்கார்றதுக்காக சேரு நாற்காலி அந்த மாதிரி இந்த பெஞ்சி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் கொண்டு வந்து வெளியில போடுவாங்க. போட்டு பாத்தீங்கன்னா

0: வருஷம் ரொம்ப ஆரவாரம் அது இருந்த திருவிழா மாதிரி எங்களுக்கு வந்து கொண்டாடுவோம்.
1: அவ்வளவுதானே,
0: ஆமா, அதை மறக்கவே முடியாது, எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது. இப்ப உள்ள பிள்ளைங்கன்னா அந்த லோக்கல்ல இருக்கிற பிள்ளைங்க மட்டும் வாங்க, தூரமா இருக்கிறவங்க எல்லாம் வராதுங்கிறாங்க. எல்லாருமே வரணும், எல்லாருமே அந்த சுதந்திர தினவுல அந்த திருவிழாவில
1: கண்டிப்பா கலந்துக்கணும். ஆமா ஆமா ஆமா ஆமா, எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தினம் அது. இப்போ நிறைய கலை நிகழ்ச்சிகளும் கூட இந்த பள்ளிகளில் ஏற்பாடு ஆகும் பொழுது அதற்கான ஏற்பாடை முன்னாடி நின்று செய்யறது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா? அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா? இப்படி பேசிதான் நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்கணும். தொடர்ந்து நாம பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து சேரன், வரிகளில் பரத்வாஜின் இசையில் மற்றும் குரலில். பாடலை கேட்பதற்கு முன்பு
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: அறிவு என்னும் அமுத சுரபி நிறையும் புனிதமான இடம், கல்வி என்னும் மலர் பூத்து குலுங்கும் பூக்குடம் பள்ளிக்கூடம். நேரம் 5:37 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மீண்டும் பள்ளிக்கு போனால் இந்த ஆசிரியருடைய வகுப்பில் நான் அமர்வதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வகுப்பு எது, ஏன், இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952005544. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து?
1: அண்ணாநகர்லேருந்து வாலிஜய் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மேடம்.
1: நான் வந்து 4வது வகுப்பு தான் போனேன். ஏன்னா ஏ பின்னு 2 கிளாஸ் உண்டு
0: இருக்கு.
1: வந்து நான் 7 இருக்கும். எனக்கு வேற கிளாஸ் டீச்சர் ஆசிரியர், இவங்க வந்து சகுந்தலா, இவங்க வந்து அந்த சென்டர்ல இருக்கும். அந்த எனக்கு அந்த காட்சி தான் வருது. சென்டர்ல கொஞ்சம் உயரமா இருக்கும் அந்த ரூம், அந்த கிளாஸ் கொஞ்சம் நீளம் பெருசா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் 5வதும் 4வதும் 1 இருக்கும். இருக்கும் எனக்கு. அவங்க வந்து நீதி போதன கிளாஸ் நடத்துவாங்க. எப்ப வாசலும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வாசல் அந்த படி 2 படி இருக்கும். சார் வந்து அவங்க பாட்டு ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே வாசல் உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கதைகள்லாம் அந்த குழந்தைங்களாவே மாறி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு 5வதுல டியூஷன் எடுத்தாங்க. டியூஷன் எடுத்தா வாரம் வரைக்கும் எங்கேயாவது கூட்டு போவாங்க. அப்படி இந்த தோட்டத்துக்கு அது மாதிரி கூட்டு போவாங்க. ரொம்ப பணம் வாங்க மாட்டாங்க. 4-5 பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க. பொறுமே பேசுவாங்க. ரொம்ப அமைதியா பொறுமே பேசுவாங்க. யாரு கேட்டாலும் கொடுக்கணும். உன்ட்ட பென்சில் கூட ரெண்டு இருந்தா ஒண்ணு அவங்களுக்கு கொடு. கரெக்டா நிறைய பாக்ஸ் அப்படியே பென்சில் பாக்ஸோட வச்சிருப்பாங்க. அப்பதான் பென்சில் நம்ம
0: ரொம்ப மகிழ்ச்சி அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜி.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது நீங்க சொல்ற விதத்துக்கும் நீங்க இந்த போற பாட்டுக்கும், அதாவது 90ல பிறந்தவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கே பொருந்தும். நீங்க சொல்லும் போது அந்த பாட்டை போட என் உடம்புல ஒரு இன புரியாத ஒரு சிலு வந்தது. கண்ணீர் கசஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 காலத்துல நாங்க வந்து இந்த அலுமினிய பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் கொண்டு போவோம். மூஞ்சில ஃபுல்லா பவுடர் போட்டு விட்டு திட்டி போட்டு வேற எங்க அப்பா வச்சு எங்க அம்மா வச்சு அனுப்புவாங்க.
0: இல்ல அதெல்லாம் இப்ப நான் நினைச்சு பாக்குறேன்.
2: அது ஞாபகம் அப்படியே வந்துச்சு மேடம். நான் ஒரு பரிச்சை வந்துச்சுன்னா அந்த ஜவுளி கடையில போயிட்டு பச்சை எழுதுறப்பா ஒரு அட்டை குடும்பாங்க. அந்த உள்ள அதை வந்து தர மாட்டாங்க. எப்ப செஞ்சு குத்தாடி வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்க. நீங்க சொன்ன விதம், உங்க நீங்க சொல்ற விதம் நல்லா இருந்தது.
0: நன்றி. நன்றிங்க சார். இந்த கேலண்டர் அட்டை கூட ஒவ்வொரு வருஷமும் அது அது முடியும் பொழுது அந்த கேலண்டர் அட்டையை கூட அந்த எக்ஸாம் படா யூஸ் பண்ண தலைமுறை அதெல்லாம் இருக்கு இல்லையா?
2: அப்படியே எனக்கு அந்த காலத்துல இருந்திருக்கலாமோன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே உண்மையான கண்ணி கசங்க.

0: கண் கலங்கிட்டேன்.
1: உண்மைதான் சார், நம்ம எவ்வளவு கடந்து வந்தாலும் அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை. இப்ப நம்ம பேசுற இந்த டாபிக் வந்து ஒரு மணி நேரத்துல பேச முடியுமா, இல்ல ஒவ்வொரு காலரும் ஒரு 30 செகண்ட்ல பேச முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு மாசம் கூட நம்ம பேசக்கூடிய நிறைய அனுபவங்கள் நினைவுகள் நிச்சயமா இருக்கும். நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப ரொம்ப
1: சொல்லுங்க,
2: அந்த ஞாபகத்துக்கே இங்க கூட்டிட்டு போயிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
2: எனக்கு வந்து என்னுடைய டீச்சர் கார்த்திகேயன் சார், அதாவது என்னுடைய காலேஜ், நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அவர் வந்து எனக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த சப்ஜெக்ட் எடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னன்னா, நான் அப்பவே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ அப்புறமா டிவி ஷோஸ் அதெல்லாம் ஆக்டிவா கால் பண்ணி பேசுவேன். தினமும் வந்து என்ன கருத்து ரேடியோல சொன்னேன், என்ன டாபிக், என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு பாரு. சரி, அப்புறமா வந்து ஒரு வாட்டி நான் சார் கிட்ட இது மாதிரி டிவி ஷோல ஒரு பிரைவேட் சேனல் போறது அப்படின்னு இருக்காது. அந்த காலத்துக்கு போய் திருப்பியும் அங்க உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு மேம். இப்ப
1: ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க சார் உங்க அனுபவத்தை, ரொம்ப நன்றி. அது உண்மையான ஒரு கருத்து. நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமை வந்து நமக்கே தெரியாது, ஆனா அந்த திறமைய வெளியில கொண்டு வந்து நம்மளால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுத்து நம்மள அந்த கொண்டு வர விதம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை நிச்சயமா நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து மறக்கவே முடியாது இல்லையா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: காட்டு மண்டலத்தை கல்கண்டு மண்டலம் பார்க்கும் சென்னை ரெயின்போ ரெயின்போ மேடை ஆர்ஜியை வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொல்லுங்க சார்.
3: நான் வந்து காரக்குடிக்கு பக்கத்துல ராம்நகர்ங்கிற ஊர்ல டிபிடை ஸ்கூல்ல படித்தேன். அப்ப 8th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அதுக்கு 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து வகுப்பு ஆசிரியரா புதுசா அன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணார். அவர் பேரு கணேசன். அவருடைய ஸ்கூட்டர்ல கேஆர்வி கணேசன் எழுதியிருந்துச்சு. நான் வகுப்பறையில மாணவர்கள்ட்ட சொன்னேன், புதிதாக வந்திருக்க நம்ம வகுப்பாசிரியர் கருவிக்கா அவர்கள் திருவிக்கா வச்சு பாடம் நடத்த போகிறார். உடனே அந்த ஆசிரியர் சொன்னாரு, நீ நிறைய கவிதை எழுதுவாயிடானாரு. அது நான் 200க்கு மேற்பட்ட கவிதை எழுதியிருக்கேன். அதுல ஆசிரியரை பற்றி எழுதிய ஒரு சின்ன கவிதை
1: சொல்லுங்க.
3: ஏனிப்படியாய் ஆசிரியர் நீங்கள், எம்மை உலக எதிர்கொள்ள செய்பவர்கள், என்னையும் எழுத்தையும் கற்பிக்க நீங்கள் ஏற்றமாய் வாழ்ந்திட வழி சொல்பவர்கள். ஏனிப்படியாய் ஆசிரியர் நீங்கள், எம்மை நெறியோடு வாழ கற்றுத் தருபவர்கள், ஏனிப்படியாய் இருந்த இடத்தில் இருந்தே எங்களை உலகை வளவர செய்பவர்கள், ஏனிப்படியாய் இருக்கும் உங்களுக்கு ஏற்றமுடன் சொல்லிட்டேன் கர குவிந்த வணக்கங்கள் ஆர்ஜேக்கும்.
1: நன்றி நன்றி சார், ரொம்ப அழகா இருந்தது. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: மாலை இனிய வணக்கம்மா.
1: இனிய மாலை வணக்கம் சொல்லுங்க சார்.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சால்பட்டு கோபால்மா.
1: சொல்லுங்க சார்.
4: எனக்கு நான் வந்து 57 பிறந்தமா. 62 என் முகன்மை ஸ்கூல்ல சேர்த்தாங்க. 6 வயசுல அந்த நினைவு எனக்கு வருதுமா. அப்போ அந்த அரட்டை வச்சு
1: போட்டுன்னு
4: 1வது 2வது படிக்கும் போது அரட்டை வச்சிடாது. அதே மாதிரி அந்த புஸ்தகங்கள்லாம் கொடுக்கும் போது, புத்தகம் கொடுக்கும் போது அட்டை போறதுக்கெல்லாம் கடைக்கல அட்டை இருக்காது. அப்பெல்லாம் அப்பெல்லாம் தினத்தஞ்சி பேப்பர், இந்த தினமலை பேப்பர் வரும்போது அவங்க அட்டை போட்டு அவங்க விளம்பரத்துக்கு போடுவாங்க. அதை வந்து கடையில நின்று இப்ப கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போய் அட்டை எல்லாம்
1: போட்டிருக்கேன்.
4: என் காலேஜ் லைஃப்லயும் அதே மாதிரிதான்மா. காலேஜில் நான் 78 பியூசி படிக்கிறேன். அப்போ ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்போ ஒரு இது பிஏ எம்ஏக்கு முன்ன பிஏ பிஎஸ்சிக்கு முன்ன அது வரும்.
1: ஆமா,
4: அப்போ வருது எனக்கு தமிழையா ஒருத்தர் இருந்தாருங்க.

0: தமிழ் நான் தமிழ் தான்
1: எடுத்தேன்,
0: இங்கிலீஷ் மீடியம் எடுக்கல தமிழையா. அவர் வந்து என்ன ரொம்ப இது பண்ணி ரொம்ப அருமையா சொல்லி தருவார். அவர் மறக்கவே முடியாது இப்ப கூட, அந்த ஐயாவை இப்ப கூட மறக்க முடியாது. அது வந்து 78 அந்த கடந்த காலத்துல இருக்கிறதெல்லாம் இப்ப நினைவுபடுத்திருக்கீங்களா, அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்கள்மா.
1: நன்றி, நன்றிங்க சார், நன்றிங்க சார். இந்த பைய அப்படின்னு சொல்ல இந்த புத்தகம் கொடுத்த உடனே ஒவ்வொன்றா படிச்சு பாக்குறது, அந்த அன்னைக்கே நாம புக்கை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் படிக்கிறோமா படிக்கலையா அப்படிங்கறதெல்லாம் வேற. முதல் நாள் கொடுத்த உடனே ஒவ்வொரு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுலேயே ஒரு ஆர்வம், அதற்கு அட்டை போடுறது ஒரு ஆர்வம், அதை தூக்கிட்டு போறது. அந்த காலத்துல எல்லாம் இப்ப அந்த பெட்டி பத்தி சொன்னாங்க, அலுமினி பெட்டியில வச்சு கொண்டு போவோம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மஞ்ச பையில வச்சு எடுத்துட்டு போறது, அப்புறம் அந்த பேக் தலையில மாட்டுற மாதிரி ரெண்டு கிளிப் வச்சு போடுற மாதிரி அந்த பேக் எல்லாம் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான் இல்லையா. புதுசு புதுசா அதை நாம பயன்படுத்தும் பொழுது அந்த ஆசையோடவே பள்ளிக்கூடம் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அது ஒரு தனி ரகம் இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து விவேகாவின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் கிருஷ் மற்றும் சுஜித் சுரேஷன் இணைந்து பாடிய பாடல். கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 5:51, 20 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அமர விரும்பும் வகுப்பறை எது அப்படின்றதா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055. வணக்கம் ரெயின்போ. சொல்லுங்க சார்.
2: நான் படிக்கிற காசு எல்லாம் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் எல்லாம் கிடையாது மேடம். டென்த்து அதுக்கப்புறம் அப்படியே
1: 11
2: அப்படி போயிடும்.
1: ஆமா,
2: அங்க நான் படிக்கிறதுல 1990 படிக்கும் போது எங்களுக்கு தமிழ் ஒரு மாஸ்டர் வந்தாரு, ரொம்ப
3: எல்லாரோடையும் ஒரு நண்பர் மாதிரி பழகுவாரு மேடம். ஒரு ஆசிரியர் மாதிரி இல்லாம ரொம்ப பாடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா நடத்துவாரு. நாங்க வேண்டிக்குவோம் இவரு டென்த்ல போனாலும் இவரே தான்
1: வரணும் அப்படின்னு.
3: அதே மாதிரி அவர் வந்தார் எங்களுக்கு.
1: என்ன மகிழ்ச்சி.
3: அந்த இடத்துல ரொம்ப வாஜியர்கள் ரொம்ப ஒரு அன்பா இருப்பாங்க.
1: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார், ரேடியோ வாலியம் கம்மி பண்ணிட்டீங்களா? சூப்பர் சார், சொல்லுங்க.
4: பள்ளி பருவத்தி சொல்லிருக்கீங்க, 50 வருஷம் முன்னாடி அழைச்சிட்டு போயிட்டீங்க. புது புக்கு கொடுத்தா மோந்து மோந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி சிலேட்டு பிச்சுக்கு இந்த தண்ணி தண்டு சொல்லுவாங்க, இதுல கோட்டல இருக்கிறது, அதை வாங்கிட்டு அதை சுத்தம் பண்றதுக்கு அழிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி புத்தகத்துல வந்து மயில் இறக
1: வச்சுட்டு
4: வந்து பார்ப்போம். ஆமா, தீனி வந்து தென்னை மாட்டுல அந்த சுரஞ்சி எடுத்து ஓகே சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அறியாத பருவம், நம்மளும் பாத்துட்டு செஞ்சுட்டு நெஞ்சு பார்த்தா சிரிப்பா வருது,
1: சிரிப்பா வருது.
4: ஆமா, பழைய வார்த்தையெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க, சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, எல்லாரும் நல்லா கிளாஸ் எடுத்தாங்கம்மா.
1: ரொம்ப அழகு சார் எல்லாரையும் பொதுவா சொன்னீங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், சொல்லுங்க சார்.
5: சென்னை எழுக்குனர் தேவா.
1: சொல்லுங்க சார்.
5: எனக்கு வந்து 6th படிக்கிறப்போ அந்த மாஸ்டர்லாம் எங்களை எல்லாம் டூர் இட்டு போனாங்க, மகாபலிபுரம், குன்றம். இந்த அடையாறுல ஒரு ஆலமரம் இருக்கும். ஆமா, இப்ப இல்ல, அது பசுமையான நினைவு. உண்மை எனக்கு அது அப்படியே அந்த பக்கம் எல்லாம் போறப்பல அப்படியே
1: ஞாபகம் வரும்.
5: அந்த திருக்கழுக்குன்றத்துல அந்த கழுகு இருக்கு பாருங்க.
1: ஆமா,
5: இப்ப வரதில்ல.
1: அப்போ
5: அந்த மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு, கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பான் அப்போ, என்ன தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாரு. அவர் பேர் கே எஸ் ஸ்ரீனிவாசன். அவர் மறக்க முடியாது. ரெண்டாவது ப்ரோகர் ஸ்லிப்பர் சைன் போடுவார் தெரியுமா எங்க? அது ஒரு தனி கலை,
1: தனி கதை, தனி டாபிக்ங்க. அதெல்லாம் போங்க, பேசுவோங்க.
5: ப்ரோகர் ஸ்லிப்பர் கதைய அப்புறம்
1: எனக்கு வந்து ஷார்ட்டாலாம் நீங்க பேசின மாதிரிலாம் அவ்வளவு அழகா இதுதான் அதுதான் பேச முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு நினைவுகள் தான் இல்லையா? ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு ஒவ்வொன்னு கற்றுக் கொடுத்தது, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு வகையில நமக்கு நிச்சயமா வழிகாட்டியா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்ப நம்ம பேசுறத கேட்டு, நாம வந்து நன்றி சொல்றத பாக்குறது, இந்த மாதிரி நினைச்சு பெருமைப்படக்கூடியவங்க இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்ப அந்த காலத்துல 50s 60s எல்லாம் பிறந்தவங்க

இப்போ ரொம்ப அழகாக அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆசிரியர்கள்லாம் இப்போ இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது தான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில் உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம ஆசிரியர்களை பற்றி பேசணும், வகுப்பறையை பற்றி பேசணும். எல்லா நற்பண்புகளும் சேர்ந்து தான் ஒரு நல்ல குடிமகனான நம்மளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா கல்லூரி திரைப்படத்திலிருந்து

சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா கல்லூரி திரைப்படத்திலிருந்து பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளில் ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4 எல்லாமே எப்பவுமே சமையல்.

0: Zara Larsson and Ain't My Fault, and that one goes to Samara. Like I said, we'll catch the news in just a bit, and lovely messages coming on our Google form. Please stand by for the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு

0: விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக், பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யஷஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:15 15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்க அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. மனம் விரும்பிய பாடலை நீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 8 இல்லைனா 2952205554. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க. மனம் விரும்பிய பாடலை கேளுங்க, பிளே பண்றதுக்கு நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வீரா மேடம், பாடல் வந்து மலை கோயில் வாசலில்.
0: ரொம்ப பிடிக்குமா அந்த பாடல்?
1: இளையராஜாவின்
0: இசையில் பாடல் வீரா திரைப்படத்திற்காக கேட்டு நினைந்திருப்போம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:08:43 நொடிகள் ஆயிட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்துமா?
1: அன்னை ஓர் ஆலயம்.
0: அன்னை ஓர் ஆலயம்ல இருந்து
1: நதியோரம் அந்த பாட்டு.
0: நதியோரம் நாணல் ஒன்று அந்த பாட்டா போட்டுருவோமா? நன்றிங்கம்மா. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அன்னை ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு நைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 94, இங்கு எல்லாமே சமதுளு.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.

0: உள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்

0: தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லனா 295205554. வணக்கம், யாரிங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: என்னை ஏழு கிணறு தேவா.
0: என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: மௌன கீதங்கள் படம், அதுல மூக்குத்தி பூமேல, அதுல கடைசி சீன்ல கரிதாமன் பாக்கியராஜ் ஒரு டான்ஸ் குத்துவாங்க, நல்லா
0: இருக்கும். கேட்டுருவோம் சார்.
1: ரொம்ப ரசிச்ச படம். நன்றிமா.
0: நன்றி சார்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: இன்னும் சில நொடிகளில் ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்கள் ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055454. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றி.
0: இளையராஜாவின் இசையில் நா காமராசன், வரிகளில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் முந்தானை முடிச்சு. திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 7:37, 20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கூடாஞ்சேரியில குமார் பேசுறேன் மேடம்.
0: குமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படித்தால் மட்டும் போதுமால பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னஞ்சு நேயமா. அவர் பூ ஒன்று உண்டு, அது சிவாஜி பாலாஜி நடிச்சது.
0: ஓ, ப்ளே பண்றோமா சார்? கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாசன் ஐந்து பாடிய பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: காத்து மண்டலத்தை கிரிக்கெட் மண்டல் மாசம் சென்னை ரெயின்போ எஃப்எம் மையம் அன்பு ஆர்ஜியும் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேடாங்க நிக்க கொள்ளுங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரப்பர் பந்தலத்து சில்லாந்தி இருக்கே என்ற பாடலை அடையாரம் பெற்ற ஆசீர்வாதம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் கேப்.
0: எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணிடலாம் சார். லப்பர் பந்து திரைப்படத்தில இருந்து நீங்க கேட்ட பாடல் பிரதீப் குமார் மற்றும் சிவாங்கி, குரலில் மோகன் ராஜன், வரிகளில் ஷான் ரால்டன், இசையில் கேட்டணைந்திருப்போம்.

கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? செம்பருத்தி. ஆ, போட்டுடலாமா? நன்றிங்கம்மா. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் வரிகளில், மனோ மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 7:51, 42 நொடிகள் ஆயிட்டிருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம். எஸ், அடுத்து யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து, என்ன பாடல் வேணும்?
1: வீரதுரை அரியலூர்ல இருந்து
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து தூரல் நின்று போச்சு. பாடல் வந்து தங்கச்சங்கிலி முன்னும் பங்கு என்ற பாடல் மேடம்.
0: போட்டுடலாம் சார். கேட்கலாம் சார். நன்றி சார். இளையராஜாவின் இசையில் வைரமுத்து, வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

0: 56 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர், வணக்கம். ரெயின்போ
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து, படம் சின்ன வீடு.
0: சரிங்கம்மா.
1: விளையாடிவோம் ஜீவந்தா, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: போட்டுடலாமா? நன்றி. மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா குரலில் புலமைப்பு தன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து பாடல். இதோட நாக்கிழமரை மீண்டும் 9:15 வந்து உங்களை சந்திக்கிறது. வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு

காண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணி இடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16:22. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில மனதை வருடக்கூடிய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பூவே உனக்காக திரைப்படத்திற்காக TL மகாராஜன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். இதயம் வருடக்கூடிய பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு நான், உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டுணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுளு.

நேரம் 9:27 ஆயிட்டிருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் மனோ, உன்னிகிருஷ்ணன், சித்ரா மற்றும் ரஞ்சனி ஆகியோர் குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8

அணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:38. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ரவிசங்கர், வரிகளில் அருண்மொழி மற்றும் சுஜாதா, குரலில் பாடல்.

ரெயின்போ ராகங்கள். நேரம் 9:54 25 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. லவ் டுடே திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் வாசன், வரிகளில் சிவா, இசையில் மனோ மற்றும் சுபா, குரலில் கேட்டு நினைந்திருப்போம். இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: நேரம் 10:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில். காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். விவசாயி திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் உடுமலை நாராயண கவி வரிகளில், கவி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:11 பத்து நொடிகள் ஆயிற்றுக்கு. செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இல்லாமல் தவழு.
1: நேரம் 10:23:35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. காவல்கார

ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேன்மழை திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில், வாலியின் வரிகளில், டி. கே. ராமமூர்த்தி இசையில் பாடல்.

0: அதே கண்கள் திரைப்படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலியின் வரிகளில் வேதா இசையில் பாடல்.
1: கண்ணுக்கு

0: அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு,
1: அனிமலர் பார்வை.

கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கும் புரியாதா?

ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவே. தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

நேரம் 10:46 40 ஆயிற்றுக்கு. வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல்.

0: இதய
1: நேரம் 10:53 50 நொடிகள் ஆயிட்டிருக்கு. அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல்.

நேரம் 10:57, 30 ஆயாச்சு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஸ்வவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நம்மோடு சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி ஒரு அழகான பாடல்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டினு சொல்லுங்கள் இசையலையோடு.

11:06 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? எஸ்பிபி அவங்களுடைய குரலில் மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு. ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், இதுவும் அதே மாதிரியான ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படிங்கிற பாடல் தான் கேட்டி. யேசுதாஸ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஆகாயவின் நிலாவே தரை மீது வந்ததேனோ அப்படின்னு எஸ் ரைட் தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல் காத்துட்ருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான் தளபதி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. எஸ் இலையோட

0: 11:19 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், தளபதி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆத்தா உன் கோவிலிலே படத்திலிருந்து ஒத்தையடி பாதையில் அப்படிங்கிற பாடலாம் எடுத்து வச்சுருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.
1: ஒத்தையடி பாதையில் சுத்தி

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவே படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:25 அதோ மேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு பாடல் காத்துட்ருக்கு, ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாடல் தான். இளையராஜா மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடலாக உங்களுக்காக சிட்டான் சிட்டான் குருவி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. புது நெல் புது நாற்று படத்துலேருந்து மனு மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் சிட்டான் சிட்டாங்குருவி பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதய கோவில் படத்தில் இருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், வானம் உயர்ந்த சோலையில் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் ரொம்ப அழகான பாடல். வான உயர்ந்த சோலையில் நீ நடந்த பாதையெல்லாம் ரொம்ப அழகான பாடலில் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்தில் இருந்தால் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தான் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாழி அவங்களுடைய அழகான வரிகளில் காத்துட்ருக்கேன். கேட்கலாமே நினைச்சிருங்க சேலையோட.

11:46 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து சிந்து பைரவி படத்திலிருந்து உங்களுக்கு அழகான பாடல் காத்துட்ருக்கு. சித்ரா அவங்களுடைய குரலில் உயர்முத்து அவங்களுடைய அழகான வரிகளில் எஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாடறியே படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் அப்படிங்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசேலையோட.

எஸ் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. எஸ் நம்மோட சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸிலும் நேர்கள் நம்மோடு நினைச்சிருந்தாங்க. அதோடு சேர்ந்து முகநூலில் நம்மோடு பாபு முள்ளக்காடு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் திக்கும் இனியன வணக்கம், முதல் பாடல் மண்ணில் என்ற இந்த பாடல் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஷஹீரா ரசூல் இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பாபு முள்ளக்காட்டிலேருந்து வெரி குட் நைட் அப்படின்னு இருக்காரு, குட் நைட் சார். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம்லேருந்து மகாதேவன் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த முதல் பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து ஒழித்த மண்ணில் இந்த காதல் என்று அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஒரு பெரிய கவிதையை அனுப்பியிருக்காங்க. வானலையில் வருகை வசந்த ராகம் தருகை, வளம் தந்த பொதிகை, வளம் வந்த பாடல்கள், சுகம் தரும் தேடல்கள், மனசு மயங்கும் கீதங்கள், மறக்க இயலாத நாதங்கள், பண்பலை கட்டி வைத்த இன்ப அலை, நன்றி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து குணசேகரன் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவை மாவட்டத்திலேருந்து பண்ணியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏழு கிணறுலேருந்து அபுதாஹேர் ஒரு பெரிய பூக்கள் அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான வணக்கம், நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி என்ன சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பிரபு ஸ்ரீதேவி ஸ்ரீ சாயுங் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாம்பழம் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனி அருமையான பாடல்கள் அரங்கேற்ற

வேலை படத்திலேருந்து ஒழித்த அகாய வெண்ணிலாவே, அப்புறம் சுந்தரி கண்ணாளரு செய்தி பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்புத்தூர் முத்துலக்ஷ்மி சுந்தரி கண்ணாளரு செய்தி ரொம்பவே அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்புத்தூர் முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாடல்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் என்ன பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், எஸ் ரைட், உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் எடுத்து வச்சேன். அந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுறதுனால நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மெல்ல திறந்த கதவு படத்திலேருந்து வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே அப்படிங்கிற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருடைய குரலில் உங்களுக்காக அழகான பாடலாக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

சிட்டுக்குருவி.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாணம்

பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பொன்னிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

நம்பி நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசபப்பபப்பபப்பாதவமா மமகம.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பாளின் 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திற்காக நந்தபாலா எனும் பாடல் எம் எஸ் சுப்பலட்சுமி மற்றும் பேபிராதா அவர்கள் குரலில்

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அன்பு வடிவாக என்னும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் பாடல் தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம் பாம்பே சகோதரிகள் குரலில்